0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: go, Bob, if he go.
1: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
2: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
1: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
2: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
2: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: இருக்கு. வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
1: சரி, போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
3: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: வறுமை உன்னை வருந்த செய்தாலும் செயலாற்றும் சாதுரியத்தை அது கொடுக்கும். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வசதி இல்லாதவர் வறுமையில் உள்ளவர் எனலாம். வறுமை அப்படின்றத தெளிவா சொல்லணும்னா நம்ம கிட்ட பணம் இல்லாத சூழல். பணம் இல்லாததால நாம ஏழைன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு தற்காலிகமான நிலைதான். அதை எதிர்கொண்டு முயற்சி செய்து செல்வந்தர்களாக மாறியவர் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நம்ம கிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம். உடல் அப்படின்ற உன்னதமான சொத்து நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? அதனாலதான் கவிஞர் தாரா பாரதி சொல்றாங்க, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். நம்ம கிட்ட ஒரு இலக்கு இருக்குது, கடின உழைப்பு இருக்குது, மனசுக்குள்ள உறுதி இருக்குது, இரக்க உணர்வும் பணிவும் இயற்கையாவே இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து. அதனால ஒரு நாளும் நம்மள ஏழை அப்படின்னு பிரகடனப்படுத்த கூடாது. உடல் அப்படின்றது ஒரு உட்பற்ற சொத்து. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய முதல் கடமை. அளவான உணவு, அன்றாட பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மளே வழக்கப்படுத்திக்கணும். உண்மையான மகிழ்ச்சியை தர்றது நலம் மிக்க உடம்பு தான். தாஜ்மஹாலும் பைசா நகரத்து கோபுரங்களும் பெரிய அதிசயம் கிடையாது. கொடையாக கிடைத்த நமது உடல் பெரிய அதிசயம். எப்படியே ஏழையா இருந்துட போறது இல்ல. நம்ம கிட்ட இலக்கு அப்படின்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறதால காலம் கடையும் போது வெற்றியாளரா மாறிடுவோம். கோபம், பயம், வெறுப்பு, பொறாமை, காமம், இந்த மாதிரியான குணங்களை அடக்கி ஆளக்கூடிய திறமை வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். இந்த திறமை இல்லாதவங்க கிட்ட பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. சோகத்தை விதைத்து அதையே அறுவடை செய்யும் பணக்கார ஏழைகள்னு சொல்லலாம். மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, இந்த வரிகளை பாரதியாரியே சொல்றார் தெரியுமா? இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நாளடைவில் நண்பர்களையும் செல்வத்தையும் இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். நிறைய பேருக்கு வருத்தப்படுறதா வாழ்க்கை. கோடை காலத்துல வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, வாடை காலத்துல மழை அதிகம்னு சொல்லுவாங்க. காரணம் கண்டுபிடிக்கிறதா இவங்களுடைய வழக்கமா இருக்கும். சில்லறை காரணங்களுக்காக கோபப்படுவதும் மனம் வருந்துவதும் சில பேருடைய அன்றாட வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. நம்மளுடைய நடத்தைய மறு ஆய்வு செய்யணும், அதை சீரமைக்கணும். இல்ல அப்படின்னா மனநோயாளியா மாறிடுவோம். வாழ்க்கையில நாம எப்பவுமே வெற்றி பெற முடியாததற்கு இது கூட சில காரணங்களா அமையலாம். ஏதாவது ஏடாகுடமாக நடக்க வாய்ப்பிருந்தால் அது நடந்தே தீரும். அதற்காக வருந்துவதை விடுத்து அடுத்த வாய்ப்புக்கு தயாராக வேண்டும். ஏனென்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் நிலை தடுமாறாமல் நம்மால் இருக்க முடியுமானால் நாம் ஏழைகளே அல்ல. இந்த ஒரு கருத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மர்ஃபி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக செல்வந்தராய் மாறுவதற்கு வறுமை ஒரு தூண்டுகோலாக அமையும். வறுமை சோம்பலா இருக்க ஒரு நாளும் அனுமதி வழங்காது. விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். வறுமையில் தொடர்ந்து உழல வேண்டாம். வறுமை என்பது ஒரு வாய்ப்பு என்பதை உணர்ந்து தொடர்ந்து முன்னேற வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி புறங்கூறாமை, அதிகாரம் 19, குறள் எண் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறர் குற்றத்தை காண்பது போல தமது குற்றத்தையும் எண்ணி பார்த்தால் மக்கள் உயிர்க்கு தீமை எதுவும் நேராது. பல நேரங்களில் நமது குற்றங்களை நாம் வசதியாக மறைத்து விடுகிறோம், அதை குற்றங்களாக கூட வெளிப்படுத்துவதே இல்லை. நியாயப்படுத்திக் கொள்கிறோம் அல்லது மறைத்து விடுகிறோம், அதை பற்றி பேசுவதே இல்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய குற்றங்களை மிக எளிதாக குற்றங்கள் என நஞ்சை கக்குவது போல இந்த சமூகத்தில் உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செயல்படுவது மாபெரும் தவறு. அதிலும் புறங்கூறுதல் என்னும் வகையில் அது பெரும் குற்றமாக அமைகிறது. இந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த கருத்துக்கு இணையா இயேசுபிரான் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. உன் கண்ணில் இருக்கும் துரும்பை நான் எடுத்து விடவா என கேட்கிறீர்களே, இது நியாயமா? முதலில் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டைகளை எடுத்து விடுங்கள், பிறகு பிறருடைய கண்ணில் இருக்கும் துரும்பு தெளிவாக தெரியும் என தனது குற்றங்களை மறைத்துவிட்டு பிறரது குற்றங்களை மட்டும் சுட்டி காட்டக்கூடிய நபர்களை இவ்வாறு சாடுகிறார். பொதுவாவே அடுத்த நபரை நாம் தீர்ப்பிடக்கூடாது. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்னு, அடுத்தவங்களுடைய மனசு நமக்கு தெரியாது. அவங்க செய்யக்கூடிய செயலால் அவர் தவறு செய்வது போல நமக்கு தெரியலாம். ஆனால் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்க முடியாது. அது அவருக்கும் இறைவனுக்குமான ஒரு ரகசியம். அதே போல தவறு செய்யக்கூடிய நபருக்கு அறிவுரை கூறும் அதிகாரமும் ஆற்றலும் மட்டுமே நமக்கு உண்டு. அவரை காப்பாற்றுவதற்கான ஆற்றல் நமக்கு இல்லை. எனவே யாரையும் அவ்வளவு எளிதாக தீர்ப்பிடக் கூடாது. ஒருவேளை எவரையாவது தீர்ப்பிடுவதற்குரிய சோதனையில் நாம் சிக்கி இருந்தால் அதிலிருந்து விடுபட முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவேளை நாமே குற்றவாளிகளாக இருந்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். பிறரது குற்றங்களை பெரிதுபடுத்தி பேசுவதை தவிர்ப்போம். மண்ணுலையில் நன்மை செய்ய முற்படுவோம். இந்த ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையை வளமானதா மாற்றுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நம்ம பொருட்கள்லாம் வாங்கிட்டு மீதி கிடைக்கிற சில்லற காசை என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு வரலாற்று நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். தன்னை உயர்ந்தவராகவும் பிறரை தாழ்ந்தவராகவும் எண்ணுவது மனித நேயத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறு. இந்த ஒரு மனப்பான்மை அகந்தை, தாழ்வு மனப்பான்மை மற்றும் பிரிவினை இதெல்லாத்தையும் உண்டாக்கிடும். இயற்கையில் அனைத்து மனிதர்களும் சமமானவர்களே, அதை உணராம இந்த ஒரு மிகப்பெரிய தவறால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி டெல்லியில் எலோடிய மன்னர்களின் ஆட்சி. படையெடுத்து வந்தார் பாபர். பானிபட் என்ற இடத்தில் நடந்த போரில் இந்தியாவை தற்காத்து நின்றார் இப்ராஹிம் எலோடி. ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமாக பாபரின் படை, இந்த பக்கமாக எலோடியின் இந்திய படை. பாபரின் படை பீரங்கிகளோடு, இந்திய படை பீரங்கி இல்லாமல் வெறும் புராதான ஆயுதங்களோடு. போர் நடக்க ஆரம்பிச்சது. முதல் நாளிலே மும்மரமான போர். பாபரது படைகளால் கொஞ்சம் கூட முன்னேற முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்திய படைகளின் திறமை கண்டு திணறியே போனார் பாபர். இலோடியின் வீரம் கண்டு விக்கித்து போனார். செய்வதறியாத திகைத்து போனார். இப்போ இரவு நேரம் வந்துடுச்சு. முன்னேற முடியாத வேதனையோடு ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்தார் பாபர். இரண்டு பக்கமும் இரவு உணவு தயாராகி கொண்டிருந்தது. அப்போது ஒரு உணவு செயல்பாட்டை உற்று கவனித்தார் பாபர். எதிர்கரையில், அதாவது இந்திய கரையில், தனித்தனியாக எரிந்து கொண்டிருந்தது அடுப்புகள். ஆனால் அவரது பக்கத்தில் எரிந்தது தன்னந்தனியாக அடுப்பு, ஒரே அடுப்பு. கேட்டார் பாபர், அந்த பக்கமாக ஏன் அத்தனை அடுப்புகள்? நமது பக்கம் ஒரே அடுப்பு தானே? பதில் சொன்னார் பாபருடைய படை தளபதி. அதுவா அரசே, அந்த இந்திய படைகளுக்கு ஒரு பழக்கம், அவர்களுக்குள்ளே இனப்பிரிவினைகள் இருக்கிறதாம். ஒரு இனத்தவர் சமைத்ததை இன்னொரு இனத்தவர் சாப்பிட மாட்டார். அதுதான் தனித்தனியான அடுப்புகள். ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறாரு பாபர். ஏன் அப்படின்னா அப்படிதான், ஒரு இந்தியனின் சாப்பாடு இன்னொரு இந்தியனுக்கு ஆகாதாம், தொடக்கூடாதாம், அது சாப்பிட மாட்டாங்களாம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. இத கேட்டதும் பாபருக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்க தன்னுடைய தளபதியை தோளில் தட்டி கொடுத்து சொன்னாராம், ஆகா, யுத்த நேரத்திலும் இப்படி ஒரு பழக்கமா, இவ்வளவு பலமான இந்தியர்களிடம் இப்படி ஒரு பிரிவினை சாப்பாடா, பிரிவினை பழக்கமா அப்படின்னு நினைச்சு அந்த நொடியில முகம் மலர்ந்து வாய் விட்டு சத்தமா இந்த வார்த்தைகளை சொன்னாராம். நாளை நாம் ஜெயித்து விட்டோம், இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள். ஆமா நேர்களே, அந்த நாளிலிருந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து சுல்தான்களையும் வென்றெடுத்தாங்க. அடுத்தடுத்த இந்திய வரலாறையே மாத்திட்டாங்க. தங்களது பாபர் பேரரசின் ஆட்சியை 3 நூற்றாண்டுகள் பறந்து பட்டே பரப்பி ஆண்டு விட்டார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிரிவினை புத்திகள் தான். ஆம், மனப்பிரிவினைகளால் ஒரு நாடு பிரித்து மேயப்படும், இனப்பிரிவினைகளால் ஒரு நாடு இடித்து தகர்க்கப்படும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னை உயர்ந்தவராகவும் பிறரை தாழ்ந்தவராகவும் எண்ணுவது மனிதநேயத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல, ஆபத்தையும் விளைவிக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் அவைக்கல புலவராயிருந்தாரு கம்பர். வந்த கொஞ்ச நாட்கள்லயே அவைக்கல புலவரானது மற்ற புலவர்களுக்கு பொறாமையை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா கம்பருடைய திறமையை பாராட்டி சோழ மன்னர் கவி சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்தாரு. சொல்லவாவேன்னு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான பொறாமை. ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தங்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறாங்க. யதார்த்தமா அடுத்தடுத்து நடந்த 2 நிகழ்வுகள்ல கம்பர் மன்னரை அவமதிப்பது போல் ஆகிவிட்டது. ஆக மன்னருடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சரியா சொல்லணும் அப்படின்னா, மற்ற புலவர்கள் விரிச்ச வலையில மன்னர் விழுந்துட்டாரு. ஒரு முறை கம்பரும் சோழ மன்னரும் மலையுச்சிக்கு போறாங்க. அங்க போனதும் தன்னுடைய நாட்டை அவரே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாட்டு வளத்தோட பெருமைகளை எல்லாம் கம்பர்கிட்ட எடுத்து சொல்லி, அதோ கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு அடக்கம் என்னுடைய நாடு அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொன்னாரு. கேட்டுட்டு இருந்த இந்த புலவருக்கு மன்னருக்கு பெருமை வந்துடுச்சு. இதை எப்படியாவது மாத்தணும், அவருக்கு புத்தி புகட்டணும் அப்படின்ற எண்ணத்துல, மன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை உமக்கு அடக்கம், ஆனால் நீரோ எமக்கு அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மன்னர், கல்வி செருக்கு உமக்கு மிகுந்து விட்டதா? ஆணவத்தோடு வாழும் உமக்கு எனது அரசவையில் இடமே இல்லை. கொடுத்த விருதுகளை வைத்து விட்டு நாட்டை விட்டு வெளியேறும் அப்படின்னு ரொம்ப கடினமா பேசிட்டாரு. கேட்டுட்டு இருந்த கவி சக்கரவர்த்தி சும்மா இருப்பாரா? மொத்த மண்ணுலகம் உங்களுடையது என நினைத்தீரா மன்னா? குலோத்துங்க சோழன் என்னை பாராட்டுவான் என நினைத்தா நான் தமிழை கற்றேன்? குரங்க ஏற விடாத மரக்கிளை ஏதும் உள்ளதோ? எல்லையை தாண்டினால்தான் எனது புகழ் உமக்கு தெரியும். ஆணவம் கொண்ட உமது அரசவையில் இனி நானும் ஒருபோதும் இருக்க போவதில்லை அப்படின்னு, மன்னவனும் நீயோ வளநாடும் நின்னதுவோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படின்ற வார்த்தைகளை பாடலா பாடிட்டு கிளம்பி போயிட்டாராம். ஆக மற்ற அவை புலவர்கள் நினைச்சது போல ரெண்டு பேருக்குள்ளையும் பெரிய பிரிவினையை உண்டாக்குனது எது? புறங்கூறுதல். இந்த ஒரு குணம் மிகப்பெரிய எதிர்மறையான பின்விளைவுகளை உண்டாக்கக்கூடிய குணம். மனித உறவுகளை பிரிக்கக்கூடிய இந்த மோசமான குணத்தை நமது வாழ்வில் தவிர்த்திடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குண்ணே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையற்றும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் ஜானகி அம்மா நினைவாக இரண்டு அழகான பாடலில் வந்து கேட்டு வந்தாச்சு. எனக்குமே அந்த இரண்டு பாடல் கேட்க நல்ல ஒரு காலையிலேயே சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த சங்கத்தில் பாடாத அந்த பாடல்லாம் கேட்டு எப்போ கேட்டாலும் நல்ல ஒரு பாடல், எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். எப்போ கேட்டாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி இசை அப்படிங்கிறதுக்கு வயசே ஆகாது. இசை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மரணமே கிடையாது, அது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் யாராச்சும் ஒரு ஆள் வந்து கேட்டு அது கேட்டு ரசிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நல்ல இசைகளோட எப்போவுமே சந்தோஷமாக வந்து இருப்போம். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான வானிலை தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சம் மணிக்கு 12 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இப்போ அந்த வெயில் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் ஒரு 32 அதிகபட்சமாக 33-34 வந்து போகுதுங்களே, அவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பக்கத்து நகரங்களான நம்ம ராம்நாடுக்கே வந்து போயிட்டா அங்கே அதிகமாக இருக்காங்க, 35 தாண்டி இருக்குது. அதை தாண்டி மதுரைக்கு போயிட்டா 42 சொல்கிறாங்க. 42 டிகிரி செல்சியஸில் வெயில் அப்படின்னா நினச்சி பாருங்கள், இங்கே இருக்க 32 நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோ வெயிலாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே 42 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சிட்ருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியே போகிறதே அவ்வளோ வந்து சிரமப்படுவாங்க, அதுவும் மதிய நேரத்தில். ஒரு ஜூலை மாதத்தில் 42 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சிரமம் பாருங்கள். அந்த ஊர் மக்களுக்கு வாழ்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் சீக்கிரம் அந்த வெயில்லாம் வந்து போயிட்டு மழைக்காலம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். மழைக்காலம் வந்து கொஞ்சம் இதமான காற்று அங்கங்கே வந்து அப்பப்போ ஒரு 20-26 டிகிரி செல்சியஸில் அடிக்கிற வெயில் அப்படின்னு நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெயில் போனால் வெயிலுக்கு ஒரு நன்றி. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜானியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
5: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
6: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இப்போ இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியாவில் எல்லா பகுதியிலும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்படுறாங்க. அப்படி என்ன, எதுக்கு இவ்வளோ வந்து ஆர்வம் காட்டுறாங்க, எதுக்கு எல்லா திரும்புகிற தேசம் எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னு இருந்தால் தான் நம்ம நாட்டோட உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். உண்மையாகவே மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் வந்து எத்தனை பேர் ஒரு மத ரீதியாக வந்து பிரிக்கப்படுறாங்க, எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகளோடு இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து திருமணம் ஆகிட்டு இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆகிட்டும் வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க, ஒரு குழந்தைகள் எத்தனை பேர், அதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எத்தனை பேர்னு உண்மை நிலவரம் அப்படிங்கிறது உண்மை தன்மை அப்படிங்கிறது அப்படி தான் தெரியும். அது வரைக்குமே ஒரு குத்துமதிப்பாக இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சராசரி கணக்கு மட்டும்தான் இவ்வளோ நாள் வந்துருந்துச்சு. ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் அது பெரிய அளவுக்கு ஒரு பேசப்படும், எந்த அளவுக்கு இந்த எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து சீன நாட்டோட மக்கள் தொகையை முறியடித்து முதல் இடத்துல வந்து இருக்கோம், இந்தியா தான் முதல் இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் உண்மை தன்மை வந்து தெரிஞ்சுக்கிற முக்கியம் இல்லையா. இப்போ இந்த மாதிரியான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துறதுக்கு முன்னாடி July 31 வரைக்கும் மக்களை வந்து நீங்களே உங்கள் குடும்ப பற்றின சுய தகவல்களை வந்து பதிவு பண்ணுங்கள், இணையத்தில் வந்து பதிவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ணும்போது இப்போ உங்களோட வீடுலேருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களை பற்றின ஒரு தகவல்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு அது கொஞ்சம் சுலபமாகவும் வந்து இருக்கும். அது வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. இல்லைனா அது அவங்களுக்கு கூடுதல் ஒரு பணியை வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உண்மைத்தன்மையை வந்து நீங்களே சொல்கிறது மூலமாக இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம எல்லாரையுமே வந்து இணையதளத்தில் வந்து நம்மளை பற்றின தகவல்களை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது அரசு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை பற்றின தகவலை சொல்கிறோம், அதை யாராச்சும் திருடிடுறாங்களோ அந்த மாதிரினா கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து போகப்படுறது. நம்மளை பற்றின தகவல்களை சுய விவரங்களை நம்ம அரசுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறோம். அது மூலமாக அதை நம்மளை திரும்ப வந்து நம்மளை நேரில் வந்து கேட்க வருவாங்க. கேட்க வரவங்கள்ட்டையும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து பண்ணுறதுக்கு SE.CEN.SUS.GOV.IN அப்படின்ற இணையதளம் முறையில் தெரிஞ்சுக்கலாம். SE.Census அதான் CENSUS.GOV.IN இந்த இணையத்துக்கு வந்து போட்டோம். நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்தா அதுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட தகவல்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அது எத்தனை பேர் இருக்கோ, அது அப்பா அம்மா குழந்தைகள், அப்புறம் நம்ம அட்ரஸ், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் பொதுமக்களை இதை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் தான், நீங்களும் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:35 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நான் வந்து இப்போ அடிக்கடி நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை ஒரே சொல் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து 3 தேர்வுகளை வந்து அடுத்தடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்வுகளை வந்து எழுதுறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுவுமே எக்கச்சக்கமான ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. அது தாண்டி பார்க்கும்போது ஒரு 36 இடங்களோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு வந்திருக்கு. அது முடிஞ்ச அடுத்த மாதமே குரூப் 2 மற்றும் 2A அந்த தேர்வுகளும் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வுகள் வந்து தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி மொத்தமாக வந்து படிக்கிறீங்க, யார் யார் வந்து என்னென்ன குரூப் வந்து எடுக்க போகிறீங்களோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ தேர்வுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முக்கியமான தேர்வுகள் செப்டம்பர் 6, 2026 குரூப் 1 தேர்வு அது வந்து நடக்கப் போகுது. அடுத்து அக்டோபர் 25 குரூப் 2 மற்றும் 2A சர்வீஸுகளுக்கான தேர்வு வந்து நடக்கப் போகுது. டிசம்பர் 20 விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறன்னா பதவிகளை சேர்த்து குரூப் 4 தேர்வு வந்து நடக்க இருக்கு. இந்த வருஷத்துலேயே மொத்தமாக 6 தேர்வுகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான தேர்வுகளான குரூப் 1, குரூப் 2 மற்றும் 2A குரூப் 4 இந்த தேர்வுகளும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு படிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேர்வில் நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிச்சயம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த தேர்வுலையும் வந்து பாஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு வேலை பக்கம் வந்து கனவோடு இருக்கிறவங்க நிச்சயமாக படிங்க, டிஎன்பிஎஸ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஎன்பிஎஸ்சிக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 1 இவ்வளோ வேலை வாய்ப்புகளை கவர்மெண்ட்டில் வந்து அள்ளி கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அதை பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து காத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் எழுத மாட்டேங்கிறாங்க. உடனே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போட முடியாது. அவங்களால அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து சைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து அதுவே பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்காக டைம் எடுத்துக்க தான் செய்யும். அதனால் நம்மளோட கடமை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு வந்து எழுதி அதில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் வந்து பெற்று வேலைக்கு வந்து போகிறது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வேலை கிடைக்கும். நம்புங்க, படிங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனமான நம்ம ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம ஊர் கிடையாது, இப்போதைக்கு நம்ம ஊரில் வந்து இதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாமார்ட் அப்படின்ற ஒரு செயலி வந்திருக்கு. நம்ம இப்போ ஆர்டர்னா பண்ணுவோம் இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி, அது மாதிரி இன்ஸ்டாமார்ட்னு ஒன்று இருக்குது. அதில் ஆர்டர் பண்ணால் சத்த நேரத்துக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்து பொருளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது காய்கறி கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு 1/2 hour தான் அதிகபட்சமாகவே ஆகும் ஒரு ஆர்டர் பண்ணால். அதுக்கும் கம்மியான நேரத்தில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த இன்ஸ்டாமார்ட்டில் நம்ம கேஸ் சிலிண்டரை விநியோகம் பண்ண போகிறாங்களாம். அதாவது ஆர்டர் பண்ண 1/2 hour அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வீடு தேடி கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய அந்த மானியம் இருக்கக்கூடிய 14 kg சிலிண்டர் கிடையாது, 14.20 kg சிலிண்டர் கிடையாது. இது 10 kg சிலிண்டர் மற்றும் 5 kg சிலிண்டர் ரேட்டு கூட தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஊரில் விற்பனை பண்ணுறதே வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த சோட்டா சிலிண்டர்னு சொல்லுவாங்க, அந்த சிலிண்டரே ரேட்டு கூட தான் வந்திருக்கும். அதே சிலிண்டரை நம்ம இந்த இன்ஸ்டாமார்ட்டில் அந்த ஊருக்காரங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கரெக்டாக வந்து செயல்பட்டுருச்சு அப்படின்னா இதை நம்ம நிறைய ஊர்களுக்கு வந்து பரப்புவாங்க. ஆனால் நகரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு முயற்சியும் கூட. ஏன்னா ஒரு சிலிண்டர் சிலிண்டர் சிலிண்டருங்கிற அந்த வார்த்தையை நம்ம கேட்டு எவ்வளோ கேட்டிருக்கோம் ஒரு காலகட்டத்தில். அது ஒரு ஆர்டர் பண்ணால் ஒரு 1/2 hour அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக வந்திருக்கும். அது கர்நாடகாவில் வந்து சரியாக வந்து வேலை பார்த்துருச்சு அப்படின்னா அப்படியே சென்னைக்கும் கொண்டு வந்துருவாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆயிரக்கணக்கில் கூட தயாராக இருக்கேன், எனக்கு சிலிண்டர் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டுனா இருந்தாங்க. ஏன்னா நண்பர்களே அப்படி தேடிட்டு இருந்தாங்க. வேறு வேறு ஏரியாக்கெல்லாம் வந்து போயிட்டு அங்கேனா இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 rupees இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 rupees விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 carat 1 gram தங்கம் 10,784 rupees, 22 carat 1 gram தங்கம் 13,180 rupees, 24 carat 1 gram தங்கம் 13,839 rupees விற்பனை செய்யப்படுது. 8 gram 1 pound தங்கத்தின் விலை 1,50,540 rupees. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:11 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலக பாம்புகள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்புக்கு ஒரு தினமா அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்குமே தினம் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நினைவு கூறணும், எல்லாத்தையும் அனுசரிக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு தினம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் பாம்புகள் அப்படிங்கிறது எவ்வளோ ஆண்டுகளாக நம்ம பூமியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பல அடி நீளமுள்ள பாம்புகள்லாம் இருந்து, நம்ம மனிதனை காட்டிலும் 3-4 மடங்கு பெரிய பாம்புகள்லாம் இருந்ததான் சொல்கிறாங்க. அவ்வளோ பாம்புகள், மொத்தம் 3500 வகைகளில் உள்ள பாம்புகள் வந்து இருக்குதான். இதில் மொத்தமாக ஒரு 600 வகை பாம்புகள் தான் விஷம் அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பாம்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, அது ஒரு உலக அளவில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் பாருங்கள். உலக அளவில் இருக்கக்கூடிய பல இன்னல்களுக்கு நம்ம மனிதர்கள் வந்து ஆளாகிறதும் இந்த பாம்புகளால் தான். இயற்கை சூழல் வந்து சரியாக இருக்கிறதுக்கும் இந்த பாம்புகள் அப்படிங்கிறது உதவியாக வந்துருக்கு. அது வந்து சாப்பிடக்கூடிய உயிரினங்கள், அது நம்ம மனிதர்களுக்கு வந்து நேரடியாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த எலிகள் வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரியே வந்து பாம்புகள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுது. பாம்புகள் அப்படின்னு சொல்லும்போது பாம்புகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரு மித்து என்ன அப்படின்னா, அது பாம்பு வந்து இந்த மகுடி போடுனா டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறது இல்லையா. அது அப்படிங்கிறது ஒரு அந்த காலத்துலேருந்தே சொல்லக்கூட்டுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன கட்டுக்கதை அப்படின்னா, பாம்புகளுக்கு பெருசாக காதுகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஆனால் காதே இல்லையா அப்படின்னு கேட்டால், இருக்கு உள்ளக்கே ஒரு தாடைக்குள்ள ஒரு எலும்புகள் வந்து ஒளியை வந்து உணர செய்யும், உணர மட்டும்தான் செய்யும், அது வந்து பெருசாக வந்து கேட்காது. அதனால் நம்ம பாம்புகள் வந்து மகுடி ஊதுனா டான்ஸ் ஆடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரும் கட்டுக்கதைகள் தான். அது எப்படி ஆடுது அப்படின்னா, நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த வசியம் பண்ணுற மாதிரி அவங்க தலையை ஆட்டுவாங்க. இந்த தலையை ஆடுற அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஆடுது, அந்த மகுடி ஆடுறதை பார்த்து தான் ஆடுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடிச்சி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பாம்பு வந்து காது கேட்டு, பாம்பு நம்ம சொல்கிறதுனா கேட்டு நம்மளை வந்து பழிவாங்க வரும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி பாம்பு வந்து பால் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கட்டுக்கதை தான். பாம்புக்கு வந்து பால் வந்து பிடிக்காது, அதனால தான் பாம்பு பொத்துக்குள்ள வந்து பாலை வந்து குடம் குடமாக ஊற்றிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த பாலோட வாசனை அப்படிங்கிறது பாம்பை வந்து ஒரு தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்கனால, பாலை புத்துக்குள்ளே ஊற்றுனா அந்த புத்தை விட்டு பாம்பு வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் பால் ஊற்றி பழக்கினாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாம்பு புத்துக்குள்ளே பால் ஊற்றணும் அப்படிங்கிறதே ஒரு சம்பிரதாயமாக வந்து மாறிடுச்சு. அதையும் தெரிஞ்சுங்க, பாம்புக்கு காதும் பெருசாக கேட்காது, பாலும் குடிக்காது. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1 பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறுகாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என திருவிழாவில் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
6: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராபாத் 13-3 என்ற புள்ளி கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளி கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் ஓஷ்மிஷானை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கார்டிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இன்னொரு குறையிருப்பு கூட்ட முகாம் வந்து நடைபெற இருக்கு. அந்த குறையிருப்பு கூட்ட முகாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கேப்டன் ராஜனை வந்து லைன்ல வந்து கிடைச்சிட்டாங்க, அதனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
0: காலை வணக்கம் அண்ணா.
1: காலை நிலவர பிரகாரம், கடலோர சிவ பிரகாரம், இந்த மக்கள் நிலவரம், மலை நிலவரம் கிட்ட 5:30 இருந்து கிட்டத்தட்ட 7:30 தான் ஏலக்கடை முடிச்சது. தகுந்த முறையில தகுந்த மீன்கள் கரெக்டான டயத்துல 7 வந்துட்டா நம்ம தகுந்த ரேட்டு முறையில வாங்கிடலாம். அந்தந்த என்னென்ன வெரைட்டில வாங்கணுமோ அத்தனை வெரைட்டியுமே இருக்கு. இன்னைக்கு கடற்கரை நிலையில என்னென்ன மீன்கள் வந்துன்னு சொல்லலாம். வங்கட மீன் வந்துச்சு. வங்கட மீன் ஒரு 100 கொடி விலை மீன், 100 கிட்ட இருக்கு. கொஞ்சம் பருவில மீன் 100 கிட்ட இருக்கு, 250 கிட்ட இருக்கு, 350, 450 விலை மீன் இருக்கு. சைஸ் வாரியா இது நம்ம ஏலக்கரை பகுதியில. அடுத்து ஊடக மீன், ஊடக மீன் வந்து 150 ஒரு ஊடகம் இருக்கு, 250 ஒரு ஊடகம் இருக்கு. அடுத்து இந்த வரி உரம்னு சொல்லுவோம், பெரிய உரம், பெரிய உரம் வந்து ஒரு 150 ரேஞ்சில் விட்டுருக்கு. அடுத்து பொடி உரம் ஒரு 100 ரேஞ்சில் விட்டுருக்கு. கொஞ்சம் காத்துலாம் கொஞ்சம் யாவரியில் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சூட மீன் வந்துட்டு 100 ரேஞ்சில் விட்டுருக்கு. ஒரே ஒரு 2-3 ஏழு கரையோரமாக பிடிச்ச மீன். அப்புறம் வந்துட்டு அவுளி மீன் வந்துட்டு 120, 140, 170, 200 விட்டுச்சு அவுளி மீன். அதுக்கு மேலே நம்ம இருக்கலை. அடுத்து கொஞ்சம் முரல் மீன் வந்துச்சு. முரல் மீன் வந்து 200 ரேஞ்சில் வச்சு. அது பெல்ட்டு முரல் எல்லாம் கொஞ்சம் பெரிய முரல், அது ஒரு 200 ரேஞ்சில் வச்சு. அது நம்ம பெல்ட்டுன்னு சொல்லுவோம், சில பேர் அது கலிங்க முரல் சிறு முரல்னு சொல்லுவாங்க. அவன் கலிங்க முரல் சைஸ் பெல்ட்டு எல்லாம் சேர்ந்து கிடக்கு. அது ஒரு 200 ரேஞ்சில் வச்சுக்கு. அடுத்த அப்புறம் சொல்ல போகிறது என்னன்னா பாரிமீன் ஐட்டம். பாரிமீன் ஐட்டம் 80 80 அதான் லாஸ்ட் டேட், 80 ரேஞ்சில் இருந்து 120, 150 பார்மீன் வச்சு. சைஸ் வாரியா நான் சொல்றது கொஞ்சம் பொடி மீன் தான் இந்த 80. இந்த அளவுக்கு ஏலக்கடையில போய்கிட்டு இருக்கு சவுரரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு முறைகள் ஏறும் இறங்கும். ஒரு நாள் முன்ன மீன் சௌரியமா போகும், பின்னாடி மீன் ரேட்டு அதிகமா இருக்கு. சில நேரங்களில் பின்னாடி ரேட்டு சௌரியமா கிடைக்கும், முன்னாடி ரேட்டு அதிகமா போயிடும். இப்படி ஏற்ற இறக்கமா இருக்கு. அதனால இன்றைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.
0: ரொம்ப நன்றி. நான் தகவலுக்கு
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனை நமக்குள்ளே இணைஞ்சு இன்றைக்கான மீன் விலைகளை வந்து தெரிவித்தாங்க. எனக்கு ஒரு நன்றி. அடுத்ததாக ஒரு முகாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன முகாம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான, முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு முகாம் வந்து நம்மளோட ராமநாதபுரத்தில் வந்து நடக்கிறதுக்கு. அந்த முகாம் என்ன, அதில் யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முன்னாள் இராணுவ படை வீரர்கள் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்களா இல்லை, அவங்க அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து கலந்துக்கலாம். இது July 17 நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கு. காலையில் 10:00 கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டாரங்கள் வந்து நடைபெற இருக்கு. இதில் அந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் படை வீரர்களோட குடும்பத்தினர் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக வந்து கவனிக்காமல் போயிட்டுருக்கோமோ அப்படின்றது. என்ன விஷயத்தை கவனிக்காமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த நாட்கள் தான் ஜூலை மாதமே இப்போ தான் ஆரம்பித்தமாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து 16 நாள் வந்து ஓடி போயிடுச்சு. அடுத்து எப்படியும் வந்து இப்போ சந்தியா பொங்கல் திருவிழான்னா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அது 2-3 நாள் வந்து ராட்டினாடுறது, அப்படி ஊர் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடும். 2 நாள் எப்படி போயிடுறே தெரியாமல் இந்த மாதிரி நிறைய நாட்கள் நம்மளுக்கு வந்து ஒரு வீணாக வந்து போயிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமாக வந்துருக்கு. நாட்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. அடுத்த நாள் எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்குள்ளே தெரியல. அதுக்குள்ளே அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சிரு. இப்போ இன்னைக்கு நாள் முடிகிறதுக்குள்ள அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்குது. அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இந்த நாட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வேக வேகமாக போனதுனால இருக்கிற நாள் கிடைக்கிற நாளில் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக வந்து பண்ணுவோம். பண்ணதான் ஆசைப்படுறோம். எனக்கு அதே தான் ஆசையாக இருக்குது. ஏதாச்சும் வந்து பண்ணணும், ஏதாச்சும் நமக்கு பிடிச்சதை வந்து பண்ணிட்டா அன்னைக்கு நாள் கொஞ்சம் திருப்தியாக வந்துருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா. அதனால கிடைக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு பண்ண பாருங்கள். இதோட இந்த கருத்தோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையால் ஆன ஒரு பந்தல் இருக்குது. அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையால் ஆனது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா மேலும் கொட்டு.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: அரிகாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல கூடாதா?
2: எதுல சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சம் ரக்கம் வண்டு பண்ணம்மா.

ஓ பொண்ணம்மா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாதக்கிட்ட சொல்லனா வேற யாரு சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்புறம் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறனா?

0: அப்படி ஒத்துக்கோ.
1: நம் மனதை தாளாட்டிய அந்த தேன் குரலை நன்றியுடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிஷாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கமளிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோவ்ஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3,30,00,000 பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12,00,000 வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1,00,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 100,000,000+ பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரில் இருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரில் இருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்து இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப் பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
2: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளி கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளி கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகியுள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ். வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
3: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
3: ஆடினா
4: ஆடை,
3: ஆடைனா
4: நம்ம ஆயுப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஆயுப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
4: ஆயுப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 22 நிமிஷத்தில் எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அழகிய வியாழக்கிழமை காலை வணக்கங்கள். அமைதியாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசுவோம், எந்த இடத்துல நம்ம சாதிக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம சாதிப்போம், அப்போ தான் நம்ம வந்து வலிமை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி உலக பாம்புகள் தினம். இந்த பாம்புகள் தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நிவா வந்து பேசுகிறாங்க. அதனால் நம்ம பாம்புகள் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு சும்மா ஒரு 2-3 வார்த்தை மட்டும் பேசுவோம், ஏன்னா அவங்க ஃபுல்லாக பேசுகிறாங்க இன்றைக்கி பாம்புகள் தினத்தை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. பாம்புகள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா விவசாயம் சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே வந்து பாம்புகளும் வந்து நம்மளை பாதிக்கணும். ஏன்னா இந்த எலிகள் இதுவெல்லாம் வந்து இந்த விவசாயத்தை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறதுனால பாம்புகளும் முக்கியம். ஆனால் அது மாதிரி வீட்டுகளில் வந்து நம்ம அரசலை ஏற்படுத்தக்கூடாது, நம்மளும் வீட்டுகளை சுத்தம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சகோதரி, யார், எங்க இருந்து உங்க பேரு? ரொம்ப நாளா கடப்பக்கம் காணாம நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சகோதரி, என்ன பாடல்? யாரு
2: நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லபடியா இருக்காங்க சகோதரி.
2: எனக்கு ஜானகி அம்மா பாட்டு போடுங்க. நான் ஜானி படத்துல இருந்து
1: காற்றில் எந்த கீதமா? ரொம்ப நன்றி சகோதரி.
2: நன்றி.
1: சீனியப்பா தர்காவில் இருந்து நம்ம பசுபதி அவங்க தான் பேசியிருந்தாங்க. ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் தங்கண்ணா, நான் திருக்கோவிலேருந்து நம்பகுமார் பேசுகிறேன்.
1: யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல், எப்படி இருக்கீங்க?
3: பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவரும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு வந்து படம் வந்துன்னா தெரியல, ஆனால் வந்து பாட்டு வந்து
1: தெக்குவாடியிலிருந்து நம்பகுமார் அண்ணா அச்சமில்லை அச்சமில்லை படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஜெகதீஸ்வரி எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாம்புகள் தினத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாம்புகளிடையிருந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிறனும் அதே நேரத்தில் பாம்புகளையும் பாதுகாத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. உயிர் உள்ளவரை உஷா ராஜேந்தர் இசை இயக்கம் எல்லாமே அவங்க தான். எஸ்பி பாலசுப்ரமணியன் சசிரேகா அம்மா வாய்ஸில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். கடல் வாசை அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேரு?
4: ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம், இயற்கை உழவன்.
1: ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்,
4: இயற்கை உழவன்.
1: இயற்கை உழவன், விவசாயி. சொல்லுங்க, நான் யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: இன்னைக்கு பாம்புகள் தினம் இருக்கிறதுனால நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு என்ற பாட்டை போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாமாண்ணா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவை தொடர்ந்து கடல் ஓசைக்கு பழகி கொண்டிருந்தேன். அவங்க ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆம மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமந்த ஆணவமா, ஆதிசிவன் தலைய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ள முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி, தோலுக்கும் சரி, அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோமெலனின், இந்த நிறமை மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: ஒன்பது மணி 38 நிமிஷத்தில் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சந்தியா அகப்பர் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திருவிழா. இன்னைக்கு வந்து உற்சாகமாக கொடியை ஏற்றுவாங்க. எங்கெங்கே வந்து கோயில் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த ஆடி நாளைக்கு மாதம் பிறக்குதுன்னா அந்த மாதம் பிறப்புக்கு முத நாள் தான் அந்த கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றுறதுனால ஒவ்வொரு ஸ்கூல்களில் லீவு விடுவாங்க. அது மாதிரி கடலாடி வட்டம் சவரியாறு பட்டணத்தில் வந்து சந்தியாராய்ப்பாருக்கு வந்து இன்னைக்கு கொடி ஏற்றுறாங்களாம். இப்படி தங்கச்சி மடத்துலையும் கொடியா ஏற்றுறாங்களாம் சந்தியாவப்பாருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை, மக்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக 10 நாள் திருவிழாவையும் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக நின்று சிறப்பாக நடத்தி அவரை இறைவழிபு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் அடுத்து கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்தில் இருந்து ராவட்டண்ண சந்தியாராப்பர் திருவிழாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜானகி பாடல் ஒன்று போட்டு கேட்டிருக்காங்க. ஜானி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஜானகி அம்மா பாடல் வருது. அடுத்து சீனியப்பா தெருவு அவளிருந்து பசுபதி அவங்களும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த பாடல் வருது. தொடர்ந்து வாழ்த்தலாம் வாங்க கடல் ஓசை FM 90.4 தாங்க.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து தெக்குவாடியிலேருந்து நம்புகுமார் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. சின்னப்பாலத்திலேருந்து சகோதரி துர்கா ஒரு சூப்பர் பாடல் கேட்டிருக்காங்க, நல்ல பாடல். அடுத்து வந்து சித்தார்கோட்டையிலேருந்து ரிஜா சாப்பாவுலி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. தௌபிக் ரஹ்மான் அவங்க பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து டீக்கடை அப்பாசலி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு பாம்புகள் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீயா படத்திலிருந்தும் பாடல் கேட்டிருந்தாங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைய பெறுகிறது. அடுத்து மக்களை நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வர்றாங்க. பாம்பு தலைப்பில் பாம்புக்கு பதிலை சொல்லிட்டு பாடலை அள்ளி செல்லுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:11 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நானி வாஷ்னி. இதுக்கெல்லாம் ஒரு தினம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச முதல் விஷயம் தாங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த ஒரு பேரை சொன்னாலே பல பேர் பயப்படுவோம். அது என்னதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதவரை, நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதவரை ஒன்றுமே ஆகாது அப்படின்னு தெரியும். இருந்தாலுமே நிறையா பேர் பார்த்தாலே பயப்படுவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாம்பாக தான் இருக்க முடியும். என்ன பாம்பா அப்படின்னு தோணலாம். பாம்பை பார்த்தோம் அப்படின்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக இப்போ நம்ம ஊரில் பெரும்பாலான வீடுகளில் சாதாரணமாகவே பார்க்க முடிகிற ஒரு பாம்பு அப்படின்னா இந்த சுருட்டை விரியன் அப்படின்ற ஒரு பாம்பு தான். என்னடா குட்டி பாம்பு, ஈஸியாக அதை கடந்து போயிடுவோம், இல்லைனா சின்ன குட்டியாச்சே அப்படின்னு பல பேர் விட்டுருவோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பாதி பாம்பு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து விஷமே கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில இனங்கள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே விஷம் இருக்குது. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா பாம்புகளில் 3500 இனங்கள் கிட்ட இருக்குது. அதில் சொல்ல போனோம் அப்படின்னா 250 இனங்கள் பாம்பு மட்டும்தான் விஷம் இருக்குது. இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 300 இனங்கள் கிட்ட இருக்குது, அதில் வந்து 52 இனங்களுக்கு மட்டும்தான் விஷம் இருக்குது. மித்த எல்லா பாம்புமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் சரி, நம்மளுடைய அந்த பயிர் தொழிலுக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் குட்டி குட்டி உதவிகள் வந்து பண்ணிட்டு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் கூட தமிழ்நாட்டில்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பாம்பு தான் ரொம்பவே டேஞ்சரான பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிறது இந்த நல்ல பாம்பு, இந்த கோப்ரான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து நல்ல பாம்பு. பேர்ல மட்டும்தான் நல்ல பாம்பு இருக்கும், ஆனா அது வந்து சரியான விஷமான ஒரு பாம்பு. அடுத்து வந்து கண்ணாடி விரியன், அப்புறம் சுருட்டை விரியன், அதுக்கப்புறம் கட்டு விரியன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 பாம்புகளுக்கு தான் விஷம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த 4 பாம்பிட்ட இருக்கிற விஷம் வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. கடிச்சிச்சு அப்படின்னா முதல் விஷயமா பலரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது கயிறோ இல்லை துணியோ கிடக்குது அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம கட்டி வைப்போம். இல்லை சிலர்லாம் கையில் அப்போ வந்து ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட அதை நல்லா போட்டு டைட்டாக கட்டி வச்சுருவோம். சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அறிவாக யோசிச்சு அந்த ஒரு இடத்த பிளேடாலேயே நறுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி பல விதமான விபரீதங்களை எடுப்போம். இன்னும் சில பேர் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த விஷத்தை வாயாலே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சிலாம் எடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது அப்படின்றதான் பல மருத்துவர்களுடைய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு தினம் எதுக்காக வச்சுருக்காங்க, குறிப்பாக பாம்புகளுக்கு ஒரு தினம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை 16 பாம்புகள் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பல இடங்களில் பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, உணவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் எல்லாருமே சமநிலையில் நம்ம போயிட்டுருக்க முடியும் அப்படின்றதுனால பாம்புகளுமே இந்த பூமிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த ஒரு உலக பாம்பு தினமாக ஜூலை 16 நிறைய இடங்களில் கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஸோ நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே அதை தொடர்ந்து தான் இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களையுமே தவறாமல் பகிர்ந்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம தீவு பகுதியில் நடக்கக்கூடிய ரொம்ப வந்து ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனித சந்தியாகப்பர் ஆலயத்தோட கொடியேற்றம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து தொடங்க இருக்குது. இன்னைக்கு தொடங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு திருவிழாவாக நம்ம ஊரில் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மத நல்லிணக்க திருவிழா அப்படின்னாவே நமக்கு முதல் விஷயமா ஞாபகம் வர்றது சந்தியாகப்பர் திருவிழாவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கொடி மரத்தில் இன்னைக்கு வந்து கொடி ஏற்றப்பட இருக்குது. ஸோ மறக்காமல் சாயங்காலம் நிறையா பேரும் கலந்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: ராமேஸ்வரம்
0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நாலு பாம்புக்கு கொடிய விஷம் அப்படின்னு சொன்னாவே இந்த நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், அதுக்கப்புறம் சுருட்டை விரியன் இப்படிங்கிறத சொல்லுவாங்க. மற்ற பாம்புகளுக்கு எல்லாமே பொதுவாக நம்ம வந்து சொல்கிறது வந்து கட்டுக்கதைகளாக தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்களுமே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சாறை பாம்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொம்பேரி மூக்கன்லாம் வந்து பறந்து வந்து கண்ணில் கொத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் கட்டுக்கதைகள் தான், மற்ற எல்லா பாம்புக்கும் தான் விஷம் இருக்குது, இது எல்லாமே கடிக்கும் ஆனால் விஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் திக்கோலனபுகுமார்.
2: சொல்லுங்க நா, எப்படிண்ணா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, பாம்புகள் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேரும் பண்ற தவறான விஷயங்கள் என்னென்ன?
3: அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வாய் வச்சு உறிஞ்சி வச்சு எடுக்கிறது தப்பு. மேக்சிமம் இந்த இடத்த வந்து இல்லை சார், நம்ம அதை கீறி அந்த விசகப்பெல்லாம் கட்டி வெளியே எடுத்துட்டு நம்ம சோப் போட்டு கழுவிட்டு, உப்பு சோப்பு இருக்கு அதை வச்சு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஏதாவது நாட்டு வைத்தியங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அதை நேராக ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம்னா நல்லது.
2: கண்டிப்பா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுதான் சேஃப்.
3: ஆமாண்ணே. ஆமா.
2: சோ இந்த மாதிரி நீ உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா, இல்ல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பாம்பு கடிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களே அப்படின்ட்டு?
3: இல்ல, சில விரும்பின பாம்பு கடிச்சவனையே அந்த ஒரு கொஞ்சம் மேல வந்து கயிறு எடுத்து இழுக்காம கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போனா அது வந்து பாம்புடைய அந்த விஷமத்தன்மை வந்து நேரடி டைரக்டா மூளையை தாக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால எப்படி கேட்டா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போறதுதான் மிக மிக நல்லது.

0: ஓகேண்ணா. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது யாருக்காவது நடந்து பாத்திருக்கீங்களா?
1: பாம்பு கடிச்ச இடத்துல கீறி அதை நல்லா ரசத்தை வெளியே எடுத்துட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு முதலுதவி, அதாவது ரொம்ப தூரமா இருக்காங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி அவங்க முதலுதவி பண்றோம்னா செல்லக்கூடிய அந்த விஷத்தன்மைய வந்து ஏற விடாம தடுக்கும்.
0: ஓகேண்ணா. இது யார் உங்களுக்கு சொன்னது?
1: எனக்கு ஒரு சித்த வைத்தியத்தில் சொன்னாரு.
0: ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து நீயா படத்துல இருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா படம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: நம்ம நம்புக்குமார் அண்ணா வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, சுத்த வைத்தியத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உண்மைகள் அப்படின்னு தெரியல. ஸோ உடனடியாக ஹாஸ்பிட்டல் போறது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்ற ஒரு பதிலோட அடுத்ததா களத்துல இருந்து நீ ரவீந்திரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
3: ஐயா, என் பேர் ரவீந்திரன், பாம்பலா இருக்கேன்.
2: ஐயா, இப்ப ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும், எதனா கவனமா பண்ணணும், எதனா பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பயன்படுத்துங்களேன்.
3: பாம்பு கடிச்சிட்டா எது குடிக்க கூடாது, நல்ல உரத்த நூல் வச்சு கடிச்சதுக்கு ஒரு அடிக்கு மேல விரிக்க கெட்டியது அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறது வர அந்த நூலை அவுத்தக்கூடாது. அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர போய் டீட்டு போயிட்டு அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கு இடையில நம்ம அது நூலையெல்லாம் அவுத்துக்கிட்ட நம்ம அதை கொடுக்கணும், இது கொடுக்கணும், பார்வைக்கணும்லாம் இருக்கக்கூடாது. அது எது பார்த்தாலும் அது கேட்காது. அதுக்கு முறையாக டாக்டர்கிட்ட கொண்டு வரதான் அவர் வைத்தியம் பண்ணுவார். நாங்கள் வளர்ந்து வச்சு கட்டிட்டு பாம்பு கடிச்சு தீவில் கடிச்சு அங்கே வச்சு எந்த டாக்டர் இருக்கா தீவில் கைத்தை இறுக்கி அப்படியே கையில் உள்ள நூல் பழிச்சோம், இறுக்கி கட்டிட்டு அங்கே வந்து பாய் கொடுத்து அங்கேயெல்லாம் கிடையாதுல்ல எங்கள் ஊருக்கு போடும். எங்கள் ஊரில் கரை இறக்கி அதை அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, அது செட் ஆகாது. உடனே வண்டியை பிடிச்சாங்க, வண்டியை பிடிச்சி உடனே தூத்துக்குடி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மிஞ்சல்ல எங்களோட அலையினோட ஒருத்தனுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தனுக்கு போகும் காலில் போட்டுட்டு அவருக்குமே அப்படியே தான் நூலை இறுக்கி கட்டிட்டு அந்த விஷ வந்து இங்கே கடிச்சிருந்தா இப்போ இதோடு தான் நிற்கும். கரண்டைக்கு மேலே வர கரண்டைக்கு கீழேயே தான் நிற்கும் அந்த விஷம், மேலே ஏறாரு அப்படி இறுக்கி கட்டுவோம். ஆஸ்பத்திரி போகிற வர அது தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு அங்கே கொண்டு போன பிறகு அதுக்கு டாக்டர் தான் தெரியுது கேட்டு கடிச்சா இதான் கொடுக்கணும்னு. அதுக்கு மருந்து மாதிரி கொடுக்கணும், தூங்க விடக்கூடாது. பாம்பு கடிச்சா தூங்க விடக்கூடாது. விடிய விடிய பக்கத்தில் இருந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பறக்கணும் தூங்க விடக்கூடாது. தூங்கிட்டா கணக்கு பிடிச்சி இதான் இதில் ஒரு வித்தியாசம். பாம்பு கடியில் மூளை வச்சு இறுக்கி கட்டணும், தூங்க விடக்கூடாது.
2: ரொம்ப ஒரு சிறப்பாக தெளிவான ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயா.
3: வணக்கம்யா.
0: நம்ம ரவீந்திரன் அண்ணாவுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வந்து மருத்துவ ரீதியாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னுமே சாத்தியப்படலை. அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாம்பு கடிக்குது அப்படின்னா அது என்ன பாம்பு அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன வகை பாம்பு நம்மளை வந்து முதல்ல கடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலுமே டாக்டர் வந்து முதல் கேள்வியாக அதான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்ன பாம்பு தீண்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே மருத்துவர்களால் தொடங்க முடியும். ஸோ அதை ஒரு விஷயத்தை எல்லாருமே கவனத்தில் வச்சுப்போம். அது மட்டும் கிடையாது, ஒரு நாலு பாம்பு இருக்குது தமிழ்நாட்டில், அது வழியாக தான் நிறைய பேருக்கான ஆன்டி வெனம் அப்படின்ற ஒரு விஷம் முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்துமே அதுலேருந்து தான் எடுக்கப்படுது அப்படின்றது தான் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல். அது மட்டும் கிடையாது, முதல் விஷயமா முதல் பாம்பாக வந்து சுருட்டை விரியன். இது வந்து நம்ம பகுதியில் தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு பாம்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நேற்று சாயங்காலம் கூட எங்கள் வீட்டு சைடு கடந்தது எல்லாருமே வந்து பார்த்துட்டு சின்ன பாம்பு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சின்ன பாம்பு தானே விஷம் இருக்காது அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஆனால் அதோட அளவே அவ்வளோதான், 35 வருஷம் ஆனாலுமே அது அந்த அளவில் தான் இருக்குமா. ப்ராப்பராக வளரக்கூடிய ஒரு தன்மைலாம் கிடையாது, முழுசாக வளர்ந்தாலுமே அது அவ்வளோதான் இருக்கும். அது மாதிரி கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்திலே இந்த யானைக்கால் மாதிரி அந்த ஒரு இடத்துல வீங்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால கடிச்ச ஒரு 2 மணி நேரத்திலேயே அதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நிறைய பேரும் நினைக்கிறோம் பாம்பு வந்து முட்டையில இருந்தா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பாம்புகள் வந்து முட்டை போட்டு அது வழியா வெளியே வரக்கூடியது. ஆனா பெரும்பாலான பாம்புகள் வந்து

குட்டி போடுமா, குட்டி போட்டு தான் அந்த குட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவுமே விஷத்தோட விஷ பல்லோட தான் வெளியே வரும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்ய தகவலோட அடுத்ததா பாடல் ஒன்று வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: உலக பாம்புகள் தினத்துல இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பாம்புகள் கடிச்சா அப்படின்னா என்னென்ன மாதிரியான முறைகள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலயுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நேரம் சரியாக 10:39. நம்ம கடைசியா ஒரு பாம்பு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, சுருட்டை விரியன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுடைய தீவு பகுதியில தாராளமா நிறைய வீடுகள்லயே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அதிகமா இருக்கிற ஒரு பகுதினா மணல் பகுதி, அதுக்கப்புறம் பீச் பகுதியில வந்து அதிக அளவுல இருக்கும். ஸோ கடற்கரை ஓரங்கள்லயா இருக்கட்டும், இல்ல அது பக்கத்துல உள்ள வீடுகள்ல நம்மளால சாதாரணமாவே பார்க்க முடியும். இது வந்து மணலோட மணலா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நம்ம எங்கேயாவது போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து எகிரி வந்து தாக்கக்கூடிய ஒரு பாம்பாவுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 விஷமுள்ள பாம்புகள்ல இதுவுமே ஒண்ணு. அடுத்த ஒரு பாம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி விரியன். இந்த ஒரு பேரை பல பேரும் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாம்பு ஆக்சுவலா பாக்குறதுக்கு இந்த மலை பாம்பு மாதிரியே இருக்குமா, நல்லா கட்ட மாதிரி நல்லா பாக்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பாம்பு தான் கண்ணாடி விரியன். ஆனா மலைப்பாம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போது இது வந்து அதிக விஷம் உள்ளது. ஏன்னா மலைப்பாம்புக்கு விஷமே கிடையாது, கண்ணாடி விரியன்கிறது ரொம்பவே டேஞ்சர். ஒரு துணியோ பொருளோ எடுத்துக்கொண்டு போய் நம்ம அது முன்னாடி காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பயங்கரமான கோபம் அப்படின்றது வரும். கிட்டத்தட்ட 1-2 அடி வரை தாவி கடிக்கக்கூடிய ஒரு விஷமுள்ள பாம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இது அதிக அளவுல இந்த காட்டு பகுதி, அதுக்கப்புறம் செடிகள்லாம் நிறைஞ்ச பகுதியில ஈஸியா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது லைட்டா அந்த மரம் செடி கொடி மாதிரியே இருக்கிறதுனால அது எங்க இருக்கும் எப்படி வந்து தாக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இன்னும் வரை இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதோட அந்த பார்வை திறன் அப்படின்றது 360 டிகிரி கோணத்துல கூட பார்க்கக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இது கடிச்ச ஒரு 10-20 செகண்ட்ல நம்மளுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அது உறிஞ்சு போறதுக்கான அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ரத்தமே வந்து பிளாக் கலர்ல, அதாவது கருப்பு கலர்ல மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை கடிக்குது அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்மளுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அது வழியா தண்ணி மாதிரி ரத்தம் வந்து வரக்கூடியது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பாம்பு அப்படின்னா அது வந்து கண்ணாடி விரியன் தான். ஸோ எந்த பாம்பு நம்மளை வந்து தீண்டுதோ அந்த பாம்போட அடையாளத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதா மருத்துவர்களுடைய முதல் விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான மருந்துகளை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதோட அடுத்ததான் நம்ம நம்புக்குமாரனை கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:47. அடுத்ததாக வந்து இந்த கண்ணாடி விரியன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லணும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது வருஷத்துக்கு 85 குட்டி வரை போடக்கூடிய ஒரு வகையை சேர்ந்தது. அதுவும் எவ்வளோ மணி நேரத்தில், மணி நேரத்துலலாம் கிடையாது, ஒரு அரை மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 85 குட்டிகள் வரைக்கும் போடக்கூடியது. ஆனால் வந்து இந்த சுருட்டை விரியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கே 7 குட்டி அவ்வளோதான் போடக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பாம்புகளோட எண்ணிக்கை அப்படின்றது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி கண்ணாடி விரியன் கடிக்குது அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கான மருத்துவர்களை நம்ம வந்து சந்திச்சு அந்த மருத்துவ ஆலோசனை பெறதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுலேயுமே பிறக்கக்கூடிய அந்த குட்டிகள் வந்து விஷ பல்லோடையும் விஷத்தோடையும் தான் பிறக்குமா, அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்ததான் ஒரு விஷயம், ஒரு பழமொழி நம்மளுடைய தமிழெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல அழகு வந்து இருக்கோ அந்த இடத்துல ஆபத்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த கட்டு விரியன் அப்படின்ற ஒரு பாம்புக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாம்புலதான் பயங்கரமான டேஞ்சர் அப்படின்றது இருக்குது. இது மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிக விஷமுள்ள பாம்பு அப்படின்னு கேட்டாவே முதல் இடத்துல இருக்கிறது கட்டு விரியனாக தான் இருக்கும். ஏன்னா கடிச்சிருச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மரணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா இது கடித்த உடனே நிறைய பேருக்கு முடக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. முடக்குவாதம் அப்படின்னா அவங்க பேசுகிறத நம்மளால் உணர முடியும், ஆனால் ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாம்பு அப்படின்னா தான் அது வந்து கட்டு விரியன் தான். இது வந்து கையில் எங்கேயாவது நம்மளை வந்து சுத்திக்கிச்சு அப்படின்னா அப்படியே கையோடையே சுருட்டிக்கிறோம், சுருட்டிட்டு விட்டு விட்டு கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டு விட்டு கடிக்குது அப்படின்ற போது பல பேருக்கும் தெரியாமல் கூட இருக்கும். இது கடிக்கிறது கூட அப்படியே நைஸாக கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பகலில் பெரும்பாலும் வெளியே வராது, நைட் நேரங்களில் தான் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 பாம்போட நம்ம வந்து அதோட அடையாளம் என்ன, அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு தினத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னமா பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக தான் இன்னைக்கான தினமும் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, என்ன பேர்?

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
3: ஆடினா
4: ஆடை
3: ஆடைனா
4: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
4: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேரம் சரியாக 11:15 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜூலை 16 உலக பாம்பு தினம். ஸோ இந்த ஒரு பாம்பு தினத்துல நாம அதை சார்ந்துதான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாம்பு கடிக்குது அப்படின்னா நிறைய பேரும் தவறான முறைகளை வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அந்த ஒரு இடத்த கிழிச்சு விடுறதா இருக்கட்டும், இல்ல ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுறது, கயிறு போட்டு கட்டுறது, இந்த மாதிரியான பல வேலைகளும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர கால் பண்ணுங்க. 7094439999. ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் வசந்தி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன்க்கா.
7: சொல்லுங்கக்கா, இன்னைக்கு வந்து உலக பாம்பு தினம். இந்த ஒரு பாம்பு தினத்துல நம்ம வந்து அதை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்துல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேரும் பண்ற தவறான செயல்கள்லாம் என்னென்ன?
8: தவறான செயல் வந்து நமக்கு ஆரம்பத்துல எதுவும் தெரியாது, சினிமாவில எல்லாம் பாக்குறதுனால நம்ம அது நிஜமா இருக்குமோ அப்படின்னு நம்பி நாம செஞ்சிடறோம். ஆமா இல்லையா?
7: கண்டிப்பா.
8: அது ஒருத்தருக்கு கடிச்சதுனாக்க விஷத்தை எடுக்கணும் சொல்லிட்டு வாய் வச்சு உறுந்துறாங்க இல்லையா? அதே இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னாக்க அப்படி செஞ்சாக்க மயக்கம் போட்டு விடுற மாதிரியும் காமிக்கிறாங்க, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது நாம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம்
7: ஓகேக்கா, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும்?
8: பதற்றம் அடையாம இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த கட்டு போடுறது வந்து அந்த கடிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி கட்டு போடணும் சொல்றாங்க, அது செய்யலாம். அப்படி செய்யக்குள்ள விஷம் வந்து உடம்பு முழுசா கொஞ்சம் பரவாம இருக்கும். உடனடியே நம்ம மருத்துவமனைக்கு போறது ரொம்ப சிறப்பு.
7: கண்டிப்பாக்கா, சூப்பரான மூணு விஷயமே சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு தவறான முறை வந்து பண்ணாங்க, இல்ல இப்படி கரெக்டான விஷயம் பண்ணாங்க அப்படின்ட்டு?
8: நான் நேர்ல எல்லாம் எதுவும் பார்த்தது இல்லப்பா. ஆனா கிராமப்புறங்கள்ல வந்து இந்த மாதிரி பாம்பு வந்து நிறைய பேர் கடிச்சு உயிர் இழக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறவங்களும் அங்க தானே பிறந்து வளர்ந்தோம், அங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நேர்ல நான் பார்த்தது இல்லை. ஆனா பாம்புகள் வந்து நடமாடக்கூடிய இடம் வந்து வயல்வெளி இந்த மாதிரி யாரும் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் சமீபத்துல கூட எங்க வீட்லயே ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் கடையில இருந்து வந்ததும் எப்பயும் மோட்டர் போட போக அந்த இடத்துல இருந்தது. நான் பார்த்ததும் அது உள்ள இருந்து வந்தது, அது இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நான் பாட்டுக்கு போனா தருணு வரும், நான் கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு அப்புறம் ஓனர் அவங்களுக்கு போன் பண்ணேன். அப்புறம் அவங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து எல்லாம் பாக்குறதுக்குள்ள அது எங்க போச்சுன்னு தெரியல.
7: அது என்ன பாம்பு?
8: இல்லப்பா, நான் தான் பார்த்தேன், வேற யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருந்தேன்.
7: ஓகே.
8: அதனால நான் அது வந்து என்ன பார்த்ததும் வந்து வேற இடத்துல செடிகிட்ட உள்ள போனதை
7: பார்த்தேன்.
8: அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு போன்
7: பண்ணேன்.
8: அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்குள்ள நான் எங்க போச்சுன்னு தெரியல, ஆனா வந்து பார்த்ததுக்கு எல்லாரும் நிறைய நேரம் ஆயிடுச்சு, அது அவ்வளவு நேரம் இருந்திருக்காது. ஆனா அப்புறம் வந்து வேற ஒரு சின்னதா வேற ஒரு பாம்பு கிடைச்சது. அது என்ன, அது என்ன பாம்புன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்க கடையில அப்படித்தான், நான் மட்டும்தான் இருந்த கடையில, எல்லாம் என் கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் யாரும் இல்ல. அப்புறம் எங்க கடை முன்னாடி ஸ்டாப்பிங் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணுவாங்க பஸ்ஸுக்காக. அப்ப வந்து அங்க இருந்தவங்க வந்து உங்க கடைக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. எங்க போச்சு என்னன்னு, எங்க என்ன நாங்க பாக்கல, உங்க கடைக்குள்ளதான் வந்தது அப்படின்னாங்க. நான் உடனே வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி சொன்னா, அப்புறம் எங்க பையனும் கூட இருந்தா ரெண்டு பேரும் வந்தாங்க கடைக்கு. அப்புறம் எங்க என்ன சொல்லிட்டு, மளிகை சாமான்ல இருந்து நிறைய இருக்கக்குள்ள நம்ம சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்புறம் பாம்பு பிடிக்கிறவங்கள வர சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தாங்க, எல்லாருமே வெளியில தாங்க. அப்ப எல்லாருமே வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு என்ன கூப்பிட்டாங்க. நான் வெளியில போகல, கடைக்குள்ளதான் இருந்தேன். அது நாம வெளியில போகல, அது உள்ள எங்கேயாச்சும் போய் மறந்து வச்சுனாக்கா அவ்வளவு பொருட்கள் இருக்கிற இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப
7: ஆபத்தான ஒரு விஷயம் தான்.
8: ஆமா, அது எங்க போகுதுன்னு தெரியாது, அதனால நான் வெளியில வரல. எல்லாரும் சத்தம் பட்டினாங்க, திட்டினாங்க, வெளியில வாமான்னா வரமாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பேசாம இருந்துட்டு அப்புறம் அவங்க வந்த பின்னாடி அவங்களுமே வந்து உள்ள எல்லாம் தேடினாங்க, இல்லைங்க இங்க எல்லாம் வரவே இல்லை, நான் இங்கேதான் நிக்கிறேன், உள்ள வரல, எங்க வெளியிலேயே பாருங்க என்ன சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாக்க மேல ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாக நல்ல பாம்பை விட இது ரொம்ப விஷமான பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி வீரனா கட்டுவீரனு தெரியல, கட்டுவீரன் இல்ல கண்ணாடி வீரன் நினைக்கிறேன், குட்டி பாம்பு தான், ஆனா இது குட்டி பாம்பு கடிச்சாலுமே இது ரொம்ப விஷம் அதை விட அப்படின்னு சொன்னாங்க.
7: ஓகேக்கா, எப்படியோ அதை வந்து பிடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுக்கா உங்களுடைய அனுபவம், அதுல இருந்து நாங்களுமே நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு வந்து அமராவதி படத்துல எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் காம்போட வந்த பாட்டு தாஜ்மஹால் தேவையில்லை அந்த பாட்டு வேணும்.
7: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி.
8: நன்றிக்கா.
7: நம்மளுடைய வசந்தி ரங்கநாதன் அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதாவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னா பதட்டம் அடையவே கூடாது அப்படின்றதான் மருத்துவர்களுமே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பதட்டம் அடையும் போது நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இரத்த ஓட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னாவே அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பாம்பு கடிச்சிருச்சா கண்டிப்பா நம்மளால அந்த குட்டியா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் கூட நம்மளால ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பண்ணிக்க முடியும். ரொம்ப பதட்டம் அடைஞ்சோம் அப்படின்னா அது இன்னுமே சிக்கலாயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா களத்துல இருந்து நேயர் ராஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
9: வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னங்க?
10: என் பேர் ராசலட்சுமி.
9: அதான் இப்ப ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு பாம்பு கடியே வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம மக்கள் ரொம்ப ஒரு பதட்டப்படுத்துறாங்க, ரொம்ப பயந்துறாங்க. இப்ப அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்?
10: ஈச்சி கொண்டு போய் இன்சூரன்ஸ் போடணும், அப்படி இல்லாட்டி வீட்டுல அந்த பாம்பு விஷம் மேலே ஏற முடிஞ்சு அதுல இடையில ஒரு கட்டு கட்டிட்டு அந்த இடத்துல லேசா செஞ்சு விட்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு மருந்து, கசப்பான மருந்து ஏதாவது சாப்பிடணும்.
9: இப்ப உங்களோட சின்ன வயசுலயே அந்த மருத்துவ வசதினா உங்களுக்கு உடனே கிடைக்குமா?
10: கிடைக்காது. இந்த இப்பதான் எல்லாம் ஒரே மருத்துவம், முன்னாடியெல்லாம் மருத்துவம் கிடையாது, கை வைத்தியம் தான்.
9: அப்ப என்ன பண்ணுவீங்க?
10: அதே மாதிரி இந்த மாதிரி தான் மருந்து சாப்பாடு, கசப்பான மருந்து, ஏதாவது ஒரு இந்த வேப்பங்களையோ துளசி வசம்பு, பெரும்பாலும் வசம்பு வாய்ப்பாக சாப்பிட சொல்லுவாங்க. உரசி அந்த இடத்துல போடணும், ஏதாவது சின்ன கடிகளை ஏதாவது கடிச்சிச்சிருந்தா புராணம் கொடுக்கோ ஏதோ ஒன்று கடிச்சிருந்தா. சரி,
9: எது எது செய்யக்கூடாது அந்த இடத்துல?
10: எதுக்குன்னா தூங்கக்கூடாது, பாம்பு பிடிச்சா அநேகமா பெரும்பாலும் தூங்கத்தான் கூடாது, தூங்கக்கூடாது. தூங்கினா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாலுமே தூங்கணும்னா ஆள் அவுட்டு. அந்த மாதிரி எங்க ஊர்ல நடந்திருக்கு ஒரு தொகை, விஷம் தலைக்கேறி படத்தை பண்ணி வேச்சா இருக்கணும்.
9: ரொம்ப நன்றி.
7: பாம்பு கடிச்சா தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. இருந்தாலுமே இது மருத்துவ முறைப்படி கரெக்டா அப்படின்னு கேட்டா அவங்களுக்குமே தெரில. ஸோ இது கொஞ்சம் நம்பணும் நம்ப கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு நடுநிலையா தான் இருக்குது. ஸோ மருத்துவர்கள் சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கேட்டுக்கலாம். அதை தவிர்த்து இப்படி சொல்லிட்டு நம்மள்ட்ட நிறைய கதைகள் அப்படின்றது இருக்கதா செய்யுது. அடுத்து ஒரு ரொம்ப விஷமுள்ள பாம்பு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல பாம்பு, அதாவது இந்த கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேர்ல மட்டும்தான் நல்ல பாம்பே தவிர அது நல்ல பாம்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சும்மா சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதை நம்ம எப்ப சீண்ட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நமக்கு அது கொஞ்சம் படம் எடுத்து ஆடுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்பயே நம்ம வந்து நைஸா நவுண்டுக்கணும், இல்லை நான் போய் அதை சீண்டதான் செய்வேன் அப்படின்னா அது கண்டிப்பா கொத்ததான் செய்யும். ஸோ அதனாலதான் அதை வந்து நல்ல பாம்பு அப்படின்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி அதுதான் இருக்கிறதுலேயே விஷமுள்ள பாம்பு. அதே மாதிரி நம்ம நடக்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் நடக்கிறோமோ அதை திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பவர் இந்த பாம்புக்கு இருக்குது. எப்பவுமே படம் எடுத்து ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாம்போட லிஸ்ட்ல நல்ல பாம்புமே இருக்குது. அதே மாதிரி பாம்பு பழி வாங்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாம்புக்கு வந்து ஞாபக சக்தி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதான், அது மட்டும் கிடையாது, காதுகளுமே கிடையாது. அது வந்து ஊர்வனவா இருக்கிறதுனால இருக்கிற அதிர்வுகள்னால நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்துக்கிறதே தவிர அதனால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம படத்துல பார்த்து இதெல்லாம் நம்பியிருப்போம், ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நல்ல பாம்பு அப்படின்ற ஒரு பாம்பு வருஷத்துக்கு 45 குட்டி வரைக்கும் போடக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தது. இது கடிச்சிச்சு அப்படின்னா கரெக்டா 4 மணி நேரம் தான் டைம் கொடுக்கும். அதுக்குள்ள நம்ம எப்படியாவது நம்ம வந்து மருத்துவமனை போய் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதா கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்ததான் நம்மளுடைய வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:35 ஒரு நேயர்மே வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கடல் ஓசேஃபம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பாம்புகளில் நிறைய விதமான பாம்புகள் இருக்கு. அதில் விஷம் நிறைந்த பாம்புகள், விஷம் இல்லாத பாம்புகளும் முதல்ல நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாம்பு இனங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பதட்டப்படவே கூடாது. பதட்டப்படும் பொழுது நம்மளுடைய இரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது. இரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ டைரெக்டாக விஷம் வந்து படுது அப்படின்னா விஷம் எங்கே தான் போய் கலக்கும்னா இரத்தத்தில் தான் கலக்கும். அப்போ சீக்கிரமா நம்ம வந்து பதட்டப்படும் போது அதிகமா இதய துடிக்கும் பொழுது அது வந்து சீக்கிரமா உடம்புக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ பதட்டப்படாம நிதானமா GH இருக்கு, பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது அப்படின்னா அங்க வந்து போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சீக்கிரமா எந்த நடவடிக்கையுமே நம்மளுக்கு தெரியல, எந்த ஃபர்ஸ்ட் எய்டுமே தெரியலன்னா மொதல் ஃபர்ஸ்ட் எய்ட் நம்மளுக்கு என்னது அப்படின்னா GH தான். சோ வந்து நம்மளோட பகுதிகளில் இருக்கக்கூடிய GH ல இப்ப வந்து நம்மளுக்கு ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி விசமுறிவு எல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பாம்பு கடிக்கு வந்து பெரும்பான்மையான GH ல வந்து இப்போ மருத்துவம் அப்படின்றது, ஆரம்ப சிகிச்சை அப்படின்றது இருக்குது. சோ அதனால சீக்கிரமா அங்க போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் வந்து இப்போ சமீபத்துல கூட என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து கடல் பாம்பு கடிச்சிருச்சு. சோ இதுக்கான முன்னெச்சரிக்கைகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா பதட்டப்படக்கூடாது.
2: பாம்பன்ல இருந்து திபோன் அண்ணாதான் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நிறையா வந்து தனியார் மருத்துவமனைகளை தவிர்த்து இப்போ நிறைய அரசு மருத்துவமனைகளில் இதுக்கான ஃபெசிலிட்டி அப்படின்றது இப்போ சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாம்புகள் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அரசு மருத்துவமனைகளை நோக்கி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதா நிறைய பேருடைய ஒரு சின்ன கருத்தாகவுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, கடலில் பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடலுக்குள்ளேயுமே பாம்பு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ஆழமான பகுதியில் இருக்கிறனால நம்மளை வந்து கரையில் வந்து தீண்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மீனவர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்ததான் கிராமப்புறங்களில் ஏதோ பாம்போ குழவியோ தேலோ நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா நிறையா பேரும் இந்த குழவி கடிச்ச இடத்துல இல்லை பாம்பு கடிச்ச இடத்துல மஞ்சள் தடவுறது, சுண்ணாம்பு தடவுறது, சாணி தடவுறது, மண் எடுத்து தடவுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செய்வோம். ஆனால் கடிச்சிட்டா என்ன நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்து நாம வந்து தொடர்ந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரியே நம்ம அது வந்து பாதிப்புக்கு உள்ளாகிட்டோம் அப்படின்னா பதட்டம் அடையக்கூடாது. பதட்டமா இருக்கிற போது நம்மளுடைய உடல்ல இரத்த ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமாகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா விஷம் வந்து வேகமா கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பதட்டம் அடையாம பக்கத்துல ஏதோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை GH இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மருந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்ப்பா.
2: வணக்கம் அண்ணா. இன்னைக்கு வந்து உலக பாம்புகள் தினம். சோ இந்த மாதிரி பாம்புகள் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்ய கூடாத விஷயங்கள் என்ன?
4: ஒருத்தர பாம்பு கடிச்சது அப்படின்னா அந்த பாம்பு கடிச்சவங்க பேனிக் ஆக கூடாதுப்பா. அதே மாதிரி எல்லா வகையான பாம்பு கடிச்சாலும் இறப்பு அப்படிங்கறது வராது. விஷம் உள்ள பாம்புகள் கடிச்சா மாத்திரம்தான் இறப்பு அப்படிங்கறது வரும். அது மட்டும் இல்லாம 2-2.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கறது இருக்கு. உடனே பாம்பு இப்ப கடிச்சிச்சு அடுத்த செகண்ட் மரணம் வரப்போறது இல்ல. சோ பேனிக் ஆகாம டாக்டர் கிட்ட போகிறது அப்படிங்கறது சிறப்பான ஒரு விஷயம், அது பண்ணணும். ரெண்டாவது, ஒரு பாம்பு வந்தது அப்படின்னா அது வந்து தூரமா வந்தது அப்படின்னா நம்ம நகர்ந்து போகணும். அது கிட்ட ஹீரோயிசம் காமிக்கிறேன், அதை அடிக்கிறேன் பண்றேன் அப்படின்னு சில பேர் அங்க போகிறதுனாலதான் சில பேர பாம்பு அப்படிங்கறதும் கிடைக்குது. அதே மாதிரி அந்த பரன் மேல கையை விடுறது, பொந்துக்குள்ள கையை விடுறது, தெரியாம அது கைய பற்றுச்சு அப்படின்னாதான் நம்மள கடிக்க வரும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நம்ம தற்காத்து கொள்ளணும். அப்படி தற்காத்து கொண்டா மாத்திரம்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும், அது கிட்ட இருந்து கடி வாங்காம இருக்க முடியும்.
2: ஓகேனா நல்லாவே சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பலவே செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயங்கள் என்ன?
4: என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே வாயில எச்சிய உச்சி அந்த ரத்தத்தை எடுக்கிறன்னு எடுத்து துப்புறது, அதே மாதிரி இறுக்கி கட்டு அப்படிங்கறது அந்த இடத்துல போடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாம்பு கடித்த இடத்தை சுத்தி சில பேர் மஞ்சள் மாதிரி எல்லாம் தடவி அதை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதை எதுவுமே அப்படியே பண்ணாம அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா?
2: கண்டிப்பா. நம்ம அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் பாம்பு கடிச்சதுக்கு?
4: ஒண்ணுமே நம்ம தன் சிகிச்சை அப்படிங்கறது செய்யக்கூடாதுப்பா. நேரடியா டாக்டர் கிட்ட போய் இது மாதிரி நடந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஏதாவது எனக்கு முதல் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகிறதுதான் பெஸ்ட். அந்த பேனிக் ஆகக்கூடாது. அதே மாதிரி நமக்கு பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வருதுக்குப்பா.
2: கண்டிப்பா. நான் ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: விசில் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அழகிய அசுரா, அழகிய அசுரா அந்த பாடி பள்ளி கொடுத்துறீங்களா?
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
4: தேங்க்யூப்பா.
2: ஸோ நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மண் தடவுறது, சுண்ணாம்பு தடவுறது, இல்லை மஞ்சள் எடுத்து அதை வந்து ரத்தக்கட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் இப்படி பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அது மட்டும் கிடையாது, சினிமாவில் பார்த்துருப்போம் யாருக்கோ பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னா துணியை கிழிச்சு வேகமாக இறுக்கி கட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து கட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்படி இறுக்கி கட்டும்போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. அப்படி பாதிச்சிச்சு அப்படின்னா அந்த இடம் அழுகி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அழுகி போன பகுதியை நீக்கம் தான் செய்வாங்க. ஸோ இப்படி வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா செய்யக்கூடாததுக்கான என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம திபோனனா கேட்ட மாதிரியே ஹேராம் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இந்த டிஜிட்டல் உலகம் 2026லையும் கூட பாம்புகள் பார்த்தினா பல மித்தான ஒரு சில விஷயங்கள் சுத்திட்டு தான் இருக்குது. அதாவது மித்துன்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிறது பாம்பு வந்து பால் குடிக்கும், முட்டை சாப்பிடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல பேரும் வந்து பல சினிமாக்கள் மூலமாக இல்லை நிறைய பேர் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாம்பு அப்படின்றது பால் குடிக்கவே குடிக்காது, அப்படியே குடிச்சிச்சு அப்படின்னா ஆவின் மாதிரியான பால்லாம் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு பாம்பு பால் குடிக்காது, ஆனால் தண்ணி அதிகமாக குடிக்குமா, அதே சமயத்தில் முட்டை அப்படின்றத சாப்பிடும். அதனால் இந்த பாம்பு பால் குடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தவறான கருத்து. அது மட்டும் கிடையாது, பாம்பு புத்துல வந்து பாம்பே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாம்பு அப்படின்றது ஒரு ஊர்வன விலங்கு, அது வந்து ஒரே இடத்துல இருக்குது இல்லை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாம்பு அதோட ஒரு நாள்லேயே 20 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விலங்காகவுமே இருக்குது. ஸோ பாம்பு வந்து ஒரே இடத்துல, அது வந்து ஒரே இடத்துல அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இனிமேல் சொல்லிடுங்க, அது ஒரு ஊர்வன விலங்கு, அது மட்டும் கிடையாது அது வந்து சுற்றி ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி பாம்புலேருந்து மாணிக்கக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடைச்சா ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம பணக்காரவங்களை ஆயிடுவோமே. ஸோ பாம்பு அந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடையாது. அது மாதிரி பாம்பு வந்து அதோட தோல் உரிக்கும் தான், அது இல்லைங்களா, அது வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரியான நாள் கிழமை பார்த்துலாம் உரிக்காது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதோடைய தோலை உரித்து அதோடைய வளர்ச்சியை அது மேம்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து களத்திலிருந்து நேயர் மேரி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா?
6: மேரி.
5: நீங்கள் எந்த ஊர்? பல காலகட்டமாகவே நம்ம மனிதர்களுக்கு இந்த பாம்பு கடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பாம்பு கடிச்சா வந்து அதிகமாக பதட்ட வரப்பட்டோம். இப்போ ஒரு பாம்பு கடி வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு எதுவும் தெரியும்?
6: முதல்ல பாம்பு கடித்த உடனே அந்த கடிபட்ட ஆள் பதட்டப்பட விடாமல் நம்ம பார்த்துக்கிறோம். அவங்க பதட்டப்பட, முதல்ல சுற்றி இருக்கிறவங்க பதட்டப்பட்டால் தானாகவே அவங்க பதட்டப்பட்டுருவாங்க. அதான் முதல்ல சுற்றி இருக்கிறவங்களும் பதட்டப்படாமல் கடிபட்ட ஆள் கொஞ்சம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி அந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு முதல்ல கூட்டிக்கிட்டு போகணும். கூட்டிகிட்டு போன உடனே அவங்க டெஸ்ட்டு பண்ணுறதுலையே இல்லை பாம்பு வகையை கேட்பாங்க, என்ன பாம்பு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைத்தியத்தை பார்ப்பாங்க, இல்லாட்டி அவங்களே ரத்த டெஸ்ட் எடுத்து என்ன பாம்பு கடி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வீரியம் இருக்கா வீரியம் இல்லாத பாம்பான்னு.
5: சரி, இப்போ உங்களோட வீட்டில் அந்த மாதிரி குடும்பத்தில் யாருக்காச்சும் பாம்பு கிடச்சி அதுக்கு என்ன மாதிரியான ஒரு முறைகள் வந்து வைத்தியம் பார்த்தீங்க, அது எப்படி சார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு
6: என் பையனுக்கு பாம்பு காலில் கொத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவனும் ஆஸ்பத்திரிக்கு, எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனாகவே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிட்டான். அவங்க டாக்டர்ஸ் உடனே பார்த்து ஆனால் வீரியம் இல்லாத பாம்புன்னு சொல்லி, ஆனால் இருந்தாலும் 3 நாள் வச்சுருந்தாங்க, பெட்டில் வச்சுருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் அது வீரியம் இருக்கிற பாம்பு இல்லாத பாம்பு உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த முந்தையெல்லாம் சொல்லுவாங்கள்ல கெட்டு போடணும்னு, அப்படி கெட்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதை உடனே முதல்ல கொண்டுக்கிட்டு வரணும், அந்த கடிபட்ட இடத்துல நல்லா கழுவணும், கழுவிட்டு உடனே கொண்டுக்கிட்டு வந்துடணும், கொட்டிட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்துட்டு அவங்க பாம்பு கடித்த உடனேயே முதல்ல ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து பாம்பன் இங்கே உள்ள ஜிஹெச்சுக்கு போகும்போது அவங்க ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வீரியம் இல்லாத பாம்புனால கொஞ்சம் ராமேஸ்வரம் வரைக்கும் வேகமாக போயிட்டாங்க. நிறையா பாம்பு கடித்த உடனேயே இதாக இருக்கிற பாம்பு நிறையா பாம்பு இருக்குது, அப்படி கடிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கிறது? அதனால் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜிஹெச்லையும் அந்த விஷமுறிவுக்குள்ள மருந்து வந்து வச்சுருக்கணும்.
5: ரொம்ப அருமையாக உங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
6: மலை தருமோ வெண்மேகம், மனிதர்கள் இத்தனை நேரங்களா.
5: நன்றி நன்றி.
4: களத்துலேருந்து நம்மளுடைய மேரியக்கா ரொம்ப சரியான ஒரு மூன்று விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு வந்து நம்ம என்ன பாம்பு கடிச்சிச்சோ அதை வந்து அடையாளப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன அப்படின்னா மருத்துவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், அந்த இடத்துல வந்து கட்டு போடுறது அப்படின்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே ஒரு சரியான விஷயம், ஏன்னா அதை தான் நானுமே சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த கடிபட்ட நபர் வந்து ஓடவோ இல்லை நடக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி செய்யும் போது இரத்த ஓட்டம் அப்படின்றது அதிகமாகும். ஸோ அதனால விஷத்தோட பரவுற தன்மையும் அதிகமாகும். ஸோ அமைதியாக நம்ம ரிலாக்ஸாக இருந்தாலே போதும், ஏன்னா நம்மளுடைய பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளை கண்டிப்பாக நம்மளால் போக முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து அப்படி இப்படின்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கடிபட்ட இடத்த சுத்தமான தண்ணியினால் கழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாம்போ இல்லை தேளோ ஏதோ ஒரு விஷமுள்ள பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா அதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ விஷமுள்ள பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விரியன் அந்த ஒரு வகை பாம்புகள்லாம் இருக்குல்ல, கண்ணாடி விரியன், கட்டு விரியன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான பாம்புகள் அதிக அளவு நரம்பு மண்டலத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல பாம்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில பாம்புகள் வந்து இரத்த நாளங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நம்ம மருத்துவர்கள்கிட்ட சொல்லும்போது அது என்ன பாம்புன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக அவங்களால அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர ஒரு சில தவறான விஷயங்கள் கட்டு போடுறது, அந்த இடத்த நம்ம வந்து வாய் வச்சு அதை விஷத்தை எடுக்கிறது, இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது அது நம்மளுடைய உயிருக்கு இல்லை ஏதோ ஒரு உள் உறுப்புகளுக்கு கூட சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்க

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குல்ல, சோ அதே மாதிரி பெண்களுக்கு வர்ற இன்னொரு புற்றுநோய் தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கருப்பை வாய் புற்றுநோய். ஆனா இந்த மார்பக புற்றுநோய் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஆனா பெண்களோட வாழ்க்கையில ஒரு நிழல் மாதிரி வந்து சத்தமே இல்லாம அவங்கள பயப்படுத்துற ஒரு ஆள்கொள்ளி நோய் தாங்க இந்த கருப்பை வாய் புற்றுநோய்மே. சோ எங்க நம்ம டாக்டர் கிட்ட இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா எதுவும் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறதாலையும், எப்படி இத பத்தி அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சு கூச்சப்பட்டுட்டும் சொல்ல மறைக்கிறதாலையும் தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்படி தாங்கிட்ட அதிக அளவுல பெண்கள் இந்த நோய்க்காக சிகிச்சை எடுத்துட்டு வந்ததால அவங்களோட எதிர்கால வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா மாறிடும். அப்ப அதை தடுக்க நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு கிட்டத்தட்ட 6 வருஷமா இத ஒரு சேவையா செஞ்சுட்டு வர ஒரு பெண் மருத்துவர் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? இப்படி பெண்கள் மேல அக்கறை வச்சு அவங்களுக்கு வர்ற கருப்பை வாய் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றவங்க யாருன்னா சென்னையை சேர்ந்த மருத்துவர் சுபஸ்ரீ தாங்க. பெங்களூர்ல தன்னோட மருத்துவ படிப்பை முடிச்சவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுலயும் மகப்பேறு மருத்துவம் பண்றதுலயும் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. சோ இவங்க கிட்ட சிகிச்சைக்கு வந்த நிறைய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறத புரிஞ்சுகிட்ட இவங்க அவங்கள மாதிரியே இருக்கிற மற்ற பெண்கள் இது பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் 2020 தன்னோட வேலைகள்ல இதையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு அவங்களோட இந்த விழிப்புணர்வு பயணத்தையும் தொடங்கியிருக்காங்க. அப்படி பெண்கள் எங்க எல்லாம் அதிகமா இருக்காங்களோ, அதாவது சாக்லேட் பிஸ்கட் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, சோ அங்க இருக்கிற பெண்களுக்கும் பெண்கள் மட்டுமே படிக்கிற அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அப்புறம் பெண்கள் வேலை பார்க்கிற அலுவலகங்கள்னு 9 வயசுல தொடங்கி வயசான பெண்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இது தேவையான விழிப்புணர்வுன்னு இத பத்தியும் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டும் வராங்க. அதாவது HPV வைரஸ் மூலமா இந்த தொற்று நோயா பரவி சரியா கவனிக்காம விட்டுறதால கருப்பை வாய் புற்றுநோய் வளருது. இந்த நோய் தொற்று வந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பெண் உறுப்புல வழக்கத்துக்கு மாற அதிகமான கழிவு வெளியேறுது, துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுறது, அசௌகரியமான வலின்னு இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இதை உறுதிப்படுத்துறதுக்கான பரிசோதனை முறைகளும் சிகிச்சை முறைகளும் அதுக்கான தடுப்பூசி இருக்குது. அதை பத்தியும் நம்மளோட உறுப்புகளை ஆரோக்கியமா பாதிப்பு இல்லாம இருக்க நம்மள நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டும் வராங்க. திருமணமான பெண்களுக்கு மட்டும் இல்லாம 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்குமே இந்த தடுப்பூசி இருக்குது. சோ அவங்களுமே போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களோட விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலுமே சொல்லிட்டும் வராங்க. இப்போ நிறைய பெண்களை பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச பெண்களும் நல்ல சம்பாத்தியத்துல வேலை செய்யற பெண்களுமே இந்த நோய் பாதிப்பு பத்தி அதிகமா தெரிஞ்சிருந்துமே மருத்துவமனையில போய் இத சொல்லி சிகிச்சை எடுக்க யோசிக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்துல படிக்காம வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க, யார் இதுக்கு சரியான விடை தருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்காக சரியான விடையை கொடுக்கணும் தான் இவங்களோட இந்த விழிப்புணர்வு பயணமே கிட்டத்தட்ட 6 வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமா நிறைய பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்திலையும் குடும்ப நலன்லையும் அக்கறை செலுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுதாங்க இவங்களோட முயற்சிக்கு வெற்றி பெறாம அமைஞ்சிருக்கு. சோ இவங்களோட இந்த புது சேவைக்காக பல விருதுகளையுமே இவங்க வாங்கியிருக்காங்க. சோ ஸோ இன்னும் தொடர்ந்து இந்த மகப்பேறு புற்றுநோய் அப்புறமா கருப்பை வாய் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டே இருக்கணும். ஸோ அது மூலமா பெண்களுக்கு இருக்கிற நோய் தொற்றை குறைக்கணும், அதுல தான் எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்ற மருத்துவர் சுபஸ்ரீக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான காரசாரமான உணவுகளில், அதாவது வெறும் சாதத்துக்கு இது மட்டுமே போதுன்னு சொல்ற உணவுகளில் ஒன்று தாங்க இந்த வெங்காய தொக்கு. ஸோ இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஒரு வித சுவையும் அது கூட நம்ம காரசாரமான மசாலா பொருட்களையும் சேர்த்து உருவாக்குற இந்த தொக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அப்படி கெடாமல் ரொம்ப நாள் இருக்கிறதால தான் நம்ம வெளியூருக்கெலாம் பயணம் போகும்போது அப்போ அந்த இடத்துல சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிடவும், இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு காலையில் இருக்கட்டும் இல்லைனா சாயங்காலமாக இருக்கட்டும் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் வெரைட்டி ரைஸ் கூடவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வெங்காயத்தோட விலை கம்மியா இருக்கிறதாலையும் வீட்டிலேயே ஈஸியா செய்யக்கூடியதாலையும் பெண்கள் இத ஒரு லாபம் தரக்கூடிய சின்ன தொழிலா வீட்டுல இருந்து செஞ்சு கூட விற்பனை பண்ணிக்கலாங்க. சோ இந்த வெங்காய தொக்கை எப்படி பண்ணலாம், எப்படி விற்பனை பண்ணலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. வெங்காய தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்துக்கணுங்க, தக்காளி ஒரு ரெண்டு, பூண்டு ஒரு 10 பல்லு, மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கணும், அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கணுங்க. ஸோ அது வந்து நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அப்புறமா புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு எடுத்துக்கணும். ஸோ எதுக்காக இந்த அளவுகள் எல்லாமே கொஞ்சமாக இருக்கு அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒன்று செய்யும் போது அது கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா வர பட்சத்தில் நம்ம அதோட அளவுகளை கூட்டி நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அதனால தான் எப்பவுமே ஆரம்பத்தில் செய்யும் போது குறைவான பொருட்களை சொல்றது. ஸோ முதல்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மூணையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளிச்சதும் பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா சமைக்கணும். ஸோ இப்போ இதில் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி அதையும் சேர்த்து மிதமான தேயில நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறணும். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டு அதை ஆற வைக்கணுங்க. ஆறினதும் நம்ம ரெடி பண்ண நினச்ச வெங்காயத்துக்கு ரெடி.

ஸோ இப்படி நம்ம சுத்தமாகவும் தரமான பொருட்களையும் வச்சு தயாரித்த இந்த வெங்காயத்தோக்கு ரொம்ப நாள், அதாவது 2-3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ சூடு நல்லா ஆறினதும் இதை நம்ம கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் டப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கூட நம்ம சரியான லேபிள் ஒட்டி சரியான முறையில் பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகள்லையோ இல்லைன்னா உணவு கடைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே கொடுத்தோ இல்லைன்னா வீட்டில் இருந்தே நம்மளோட மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சோ இல்லைன்னா சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவும் டேஸ்டியாகவும் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்துகிற மாதிரியான இந்த தொக்கை ஆர்வம் பெண்கள் வீட்டிலேயே செஞ்சு விற்பனை பண்ணி கூட லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல் கற்கள் இருக்கும். அந்த மைல் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: எப்படி வேலைக்கு போற பெண்கள் வீட்டு பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்க ஆண்களுக்கு உதவியா இருக்காங்களோ அதே மாதிரி வீட்டு வேலைகளை செய்யற பெண்கள் தாங்க அந்த குடும்பத்தோட முதுகெலும்பாவுமே இருக்காங்க. அதாவது தினமும் சமையல் செய்யறது, வீட்டை சுத்தம் பண்றது, குழந்தைங்களை கவனிக்கிறதுன்னு நிறைய வேலைகளை யாரையும் எதிர்பார்க்காம அவங்க செய்வாங்க. அப்படி அவங்க செய்யற இந்த வேலைகள் எல்லாத்தையுமே தினமும் செஞ்சா மட்டும்தாங்க அந்த வீடு ஒழுங்காவும் அந்த குடும்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்னடா ஒரே வேலையை தினமும் நம்ம எப்படி செஞ்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள தோணுனாலுமே அதை வெளிக்காட்டாம அவங்களோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம செய்யற வேலையில சலிப்பு வராம இருக்குன்னா பெண்கள் என்ன பண்ணலாங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பணி நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. அப்படி நம்ம வீட்டு வேலைகளை நம்ம செய்யற நேரத்துல சலிப்பு வராம இருக்க என்ன பண்ணலாம்னா, காலையில நம்ம எழுந்திரிச்சதுமே அந்த நேரம் நமக்கு பிடிச்சதா இருக்கணும்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளோட மனசுக்கு பிடிச்சமான பாடல்களை நம்ம கேட்டுட்டே அந்த நாளை தொடங்கலாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட மனசு லேசாகிறது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு வித புத்துணர்ச்சியுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நகைச்சுவை சொற்பொழிவை கேட்டுட்டு கூட அந்த நாளை நம்ம தொடங்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்குமே ஏத்த நேரத்தை நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அப்படி பண்ணும்போது கஷ்டமான வேலைகளை கூட நம்மளால சீக்கிரமே முடிக்க முடியுங்க. மூணாவதா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த வேலைகளுக்கு இடையில இடையில ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியா உட்கார்ந்து நம்மளோட மூச்சை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஸோ இது நம்மளோட மனசை அமைதிப்படுத்தி நமக்கு வர தேவையற்ற எண்ணங்களையும் குறைக்கும். ஸோ இதனால நம்மளோட மன அழுத்தம் குறைஞ்சி நம்மளோட கவனத்தையும் அதிகரிக்க செய்யும். அதுக்கப்புறமா தினந்தோறும் நம்ம இன்னைக்கு என்னென்ன வேலைகளை செய்ய போறோம் அப்படிங்கறத ஒரு வெள்ளத்தாள்ல பட்டியல் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிக் செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு மனநிறைவை தர்றது மட்டும் இல்லாம அடுத்த வேலையை நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஊக்கத்தையுமே கொடுக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தா தானே அது நம்மளுக்கு சலிப்பை தரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சமையல் செஞ்சுட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சுத்தம் பண்ற வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் துணி மடிக்கலாம். இப்படி நம்மளோட வேலைகளை நம்ம மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கலாங்க. அஞ்சாவதா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே வேலையை நம்ம தொடர்ச்சியா செய்யறதுனால தானே நம்மளுக்கு அந்த சலிப்பு வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் சமையல் செய்யறது, கொஞ்ச நேரம் சுத்தம் பண்றது, கொஞ்ச நேரம் துணிகள் மடிக்கிறதுன்னு நம்மளோட வேலைகளை மாறி மாறி நம்ம செய்யலாம். ஆறாவதா ஒரு வீட்டுல இருக்கிற அந்த நறுமணம் கூட நம்மளோட மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குங்க. இதை எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு சில வீடுகளுக்குள்ள நம்ம நுழையும் போதே அந்த ஊதுபத்தி மனம் வரும், சாம்பிராணி மனம் வரும், இல்லைன்னா ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நம்மளோட வீடுகளையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஏழாவதா நம்ம என்ன வேலை பார்க்க போறோமோ அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி வசதியான ஆடைகளை நம்ம போட்டுக்கணுங்க. ஸோ வசதியான ஆடைகளை போடும்போது தான் எந்த ஒரு இடையூறு இல்லாமலும் நம்மளோட வேலையை நம்ம கசகசப்புன்னு இல்லாமல் செய்யும் போது நமக்குமே நல்லா தெரியும். எட்டாவதா நம்ம காலையில எழுந்துச்சு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு பதிலாக முந்தின நாள் நைட்டே நம்ம நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில வரக்கூடிய அந்த பரபரப்பை நம்ம குறைக்க முடியுங்க. ஒன்பதாவதா நம்ம வேலை செய்யும் போது நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், தேவையில்லாத கவலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பத்தாவதா நம்மளோட வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச எல்லா வேலைகளையும் பார்த்து நான் செஞ்சதுப்பா நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமே பெருமை பேசிக்கணும். பதினோராவதா நம்ம வீட்டை அலங்கரிக்கிறத ஒரு பொழுதுபோக்காகவும் விளையாட்டாகவும் நம்ம மாத்திக்கணுங்க. பனிரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய வேலையா இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஒரு பகுதியை மட்டும் நம்ம முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு இந்த இடத்த மட்டும் நம்ம நீட்டா சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா எந்த வேலையுமே நம்ம மட்டும் தனியா பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்மளோட குழந்தைங்களையும் நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தோம்னா நம்மளோட சுமையும் குறையும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செஞ்சோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியுமே நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குமே நம்மளும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வுமே வரும். அதுக்கப்புறமா வீட்டில் செடி வளர்க்குறது ரொம்பவுமே நல்ல புத்துணர்ச்சியான ஒரு செயலுங்க. அது நம்மளுக்குமே ஒரு புத்துணர்ச்சியை தரும். அதே மாதிரி எப்போவுமே இது என்னோட வீடு, இது என்னோட குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே நம்ம மலைக்காமல் செய்ய வைக்குங்க. இப்படி வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கடைசியில் நமக்கு சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணி நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்ம ரசிக்கும் போது அது நம்மளோட மன அழுத்தத்தையுமே இன்னுமே குறைக்கும். ஸோ மொத்தத்தில் வீட்டு வேலையை கடமையாக நம்ம நினைக்காம நம்ம ஒரு அன்போட வெளிப்பாடாக நினச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த சலிப்பையும் தாண்டி நம்மளோட வீடும் குடும்பமும் நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒன்றா மாறிடும். ஸோ அப்போ நம்மளும் இன்னிலேருந்து இந்த மாதிரி செயல்களை செய்ய முயற்சி பண்ணி பார்க்கலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நம்மளோட உடம்புல ஏற்படுற ஹார்மோன் மாற்றம், அப்புறமா நம்ம சரியான அளவுல தண்ணி குடிக்காம இருக்கிறது, காரம் அப்புறமா எண்ணெய் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடுறது, அதிக உடல் உழைப்பு கொடுத்து வேலை செய்யறது, அப்புறமா மன அழுத்தம் காரணமா கூட நம்மளோட உடல் சூடு அதிகரிக்கும். அதுவும் கோடை காலம்னா சொல்லவே வேண்டாங்க, நம்ம உடல் சூடு இன்னுமே அதிகம் ஆயிரும். அப்படி கோடை காலத்துல வர உடல் சூட்டை தவிர்க்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பண்ண நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பொதுவாகவே யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உடல் சூட்டை தவிர்க்கணும்னா நீங்க வந்து தண்ணி குடிக்கணும், தண்ணி சத்துள்ள பழங்களை அதிகமா சாப்பிடணும், அதிகமா மோர் இளநீர் குடிக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு செயல் இருக்குங்க, அது என்னன்னா இந்த கீரை இருக்குல்ல, இந்த கீரையை வச்சு கூட நம்ம சூப் செஞ்சு குடிச்சோ, இல்ல துவையல் செஞ்சு சாப்பிட்டோ, இல்லைன்னா மசியல் செஞ்சு அதை சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டது மூலமா கூட நம்மளோட உடல்ல இருக்கிற இந்த அதிகப்படியான உஷ்ணத்தை நம்மளால குறைக்க முடியும். முதல் கீரை பார்த்தீங்கன்னா புதினா தாங்க. ஸோ இதில் நல்ல வாசனை மட்டும் இல்லாமல் 16 ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் பைட்டோ நியூட்ரியன்ஸு, பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் சி, டிஇஏ மாதிரியான நோய் எதிர்ப்பு காரணிகளும் இருக்கு. இந்த புதினால இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை இருக்கிறதால இது நம்மளோட செரிமானத்துக்கும் உதவுது. அதே மாதிரி இதை நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது நம்மளோட வாய் துர்நாற்றமே நீங்கி நம்மளுக்கு ஒரு எப்பவுமே ஒரு நல்ல நறுமணத்தை நம்மளோட வாயில் கொடுக்கும். சோ இத நம்ம தினமும் நம்மளோட உணவுல சேர்த்து சாப்பிடுறது மூலமா கோடை காலங்கள்ல ஏற்படுற செரிமான கோளாறு, அப்புறமா மழம் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சல் இதுக்கு ஒரு சிறந்த மருந்தாவே இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. சோ கமகமக்கிற நறுமணத்தையும் நம்மளோட உணவுக்கு தனித்துவமான சுவையும் தரதாங்க இந்த கொத்தமல்லியில. சோ இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியுமே மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்ணுக்கும் தோலோட ஆரோக்கியத்துக்குமே இது நல்லதுங்க. ஏன்னா இதுல இருக்கிற விட்டமின் கே நம்மளோட எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும், கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் மாதிரியான தாதுக்களுமே நிறைய இருக்கு. சோ அதனால கோடை காலத்துல இந்த கொத்தமல்லி இலைய நம்ம சாப்பிடும் போது நம்மளோட கண் பார்வைய மேம்படுத்தி கண் கோளாறுகளை தவிர்க்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனைகளும் இல்லாம பாதுகாத்துக்கும். சோ நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்க நினைக்கிறவங்க, வாய் துர்நாற்றத்தை போக்க நினைக்கிறவங்க, வயிறு உப்பிசம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கொத்தமல்லி இலையில சட்னி செஞ்சோ இல்லைன்னா சூப் செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. மூணாவதா வெந்தயக்கீரை. நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வெந்தயம் வந்து நம்மளோட உடல் சூட்டை குறைக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பொருளா இருக்குன்னு, அதே மாதிரி தாங்க இந்த வெந்தயக்கீரையுமே. ஸோ நம்மளோட உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இந்த வெந்தயக்கீரையில இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குளுக்கோஸை கட்டுப்படுத்தக்கூடிய கிளைசிமிக்கும் இதுல நிறைய இருக்கு. இதில் இருக்கிற கால்சியம் எலும்போட பலவீனத்தை தடுக்கும். அதுக்கப்புறம் இதோட குளிர்ச்சித்தன்மை பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும். அப்புறம் கபம், சளி இருக்கும்ல, ஸோ அவங்க கூட இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக

கீரை. ஸோ இதில் விட்டமின் ஏ, சி, கே அப்புறம் பொட்டாசியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால இந்த கீரைகளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம் வரும், செரிமான பிரச்சனைகளையுமே நம்ம சரி பண்ண முடியும். அஞ்சாவதா பசலக்கீரை. ஸோ செரிமான பிரச்சனைகளில் இருந்து நம்மளோட உடல் எடையை குறைக்கிற தன்மை வரைக்குமே இந்த பசலைக்கீரை செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் அமிலம் அப்புறம் இரும்பு சத்து, கால்சியம், அதிக அளவில் நார் சத்துமே இருக்குங்க. அதனால் நம்மளோட கண் பார்வையும் நல்லா வச்சுக்கும், எலும்புகளை ஸ்ட்ராங்காக இருக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இது கூடவே இதில் விட்டமின் ஏ, சி அப்புறமா பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள்லாம் இருக்கிறதால கோடை காலத்தில் நீர் வறட்சி ஏற்பட்டு அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டுக்கலாம். ஆறாவதா கருவேப்பிலை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம தினமும் நம்மளோட உணவில் எடுத்துக்கிறதால சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், வயிற்றுப்புண் இது எல்லாமே நம்ம சரி பண்ண முடியுங்க. இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு கூட கருவேப்பிலை சாறை எடுத்து அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கோடை காலத்தில் வர வாந்தி, குமட்டல் மாதிரியான பிரச்சனைகளை வராமல் நம்ம தடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சை வச்சுப்பாங்கள்ல, ஸோ அந்த எலுமிச்சை கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து முகர்ந்தோம் அப்படின்னா அந்த வாந்தி வர அந்த உணர்வுமே சீக்கிரத்திலமாக மறைஞ்சிரும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே கோடை காலத்தில் நம்மளோட உடலை நீச்சத்தான் வச்சுக்க என்னெல்லாம் பண்ணுவோமோ அது கூடவே நம்ம இந்த கீரைகளையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளோட உடல் சூட்டை நம்ம குறைச்சிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்டது. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிரியங்கா மற்றும் தென்றலை என்னை தொடு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று பிரியங்கா மற்றும் தென்றலை என்னை தொடு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மா

0: மற்றும் தென்காசி
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: என்ன தெரியல, மைக்கு நல்ல மைக் கிடைச்சோம், ஒரு மாதிரி தொண்டைதான் இருக்கு, இருக்கட்டும். அதுக்காக என் தொண்டை விட்டு விட மாட்டேன், ஒழுங்கா செஞ்சிருவேன். என் தொண்டு சரியா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்ல பாட்டு பாடினா சிவபெருமானே குடும்பத்தோடு வருவாராமே. கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுர தெளிந்து ஆய்ந்தது பசுந்தமிழ், திருவிளையாடல் புராணம். நல்ல பாட்டுன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு வந்துருவாராம். குடும்பத்துடன் காண வேண்டிய படம் போடுறாங்கல்ல, இப்ப எல்லாம் அப்படிலாம் போக முடியாது. அதுவும் எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைப்போமோ அதை டிவியில போடுவாங்க, பாத்துக்கீங்களா. எந்த புத்தகத்தை படிக்க கூடாதுன்னு நினைப்போமோ அதை பாடமா வச்சு மனப்பாடம் பண்ண வைப்பாங்க, அது நான் பார்த்துருக்கேன். அது மோசமான படம், வீட்டுக்குள்ள ஓடுறப்ப குடும்பம் படுற பாடு. முன்னாடி அந்த பையனை பார்த்து அப்பா கத்துறாரு, மோசமான காட்சி, கண்ணை முடுறா அப்படிங்கிறாரு. அவன் ஓடியா அந்த அப்ப கண்ணை மூடிப்பிட்டான் அப்படியே, ஏன்னா அவனுக்கு வருத்தமா இருக்குல்ல, அப்பாவுக்கு கண்ணு கெட்டு போயிடுவாருன்னு. இங்க அப்படி இல்லைங்க, இப்ப பாருங்க, திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை அவரை சாதாரணமா கூட்ட முடியாதுங்க. நாதஸ்வரத்துல அவரோட தோடிதாக மாச்சா கண்ணாசம் கேட்பாரு, எப்படி உன் குழலில் மட்டும் தோடி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பாருங்க. பிள்ளைடம் போனாமல் அந்தம்மா கேட்கும்ல, உங்க நாயனத்துலதான் இப்படி வருதா, எல்லா நாயனத்திலையும் வருமான்னு கேட்கும்ல. இப்ப அந்த ராஜரத்ன பிள்ளையை கூட்டிட்டு வந்து தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் மிராசுதார் அவரை நாசுல வாசிக்க வைக்கிறாருங்க. புட்டமே உட்காந்து கேக்குது, அப்ப மைக் கிடையாது, பக்கத்துல கேஸ் லைட்டை தலையில வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு, வேட்டியை வறந்து கட்டி சட்டை போடலங்க, தலையில கேஸ் லைட்டு சூடு. இப்ப இவர் ஒரு ராகத்துல ஒரு கமகம் கமகம், அந்த கமகம் வாச்ச போது பேஷ் அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சாங்க. யாரு தெரியுமா, சட்டை போடாம வேட்டியை வறந்து கட்டி தலையில நெருப்பு வெயிட்ட தூக்கிட்டு இருந்த அந்த லைட் மேன் என்ன பண்ணாரு, இந்த ராகத்தை கேட்டுட்டு சபாஸ் பேஷ் அப்படின்னு ராஜரத்னம் பிள்ளை நாதோசத்தை கீழே வச்சுட்டு அவரை கும்பிட்டாராமுங்க. நான் ஜமீன்தாருக்காக வரல, அவர் கொடுத்த படத்துக்காக வரல, உனக்காகத்தாயா வந்தேன் அப்படின்னாராமுங்க.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேர் போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப் ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப் ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப் ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதா குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: அற்புதமான கலையை ரசிக்கக்கூடிய, இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றியை சொல்லி, ஜனவரியில அமெரிக்காவுக்கு போனப்ப ஜெர்மனியில டிரான்சிட் எடுக்கிறப்ப வேற பிளைட் மாறுறப்ப, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல கும்பகோணம் தஞ்சாவூருக்கு போவதற்கு ரயில் மாறவும் அப்படி பாங்கல்ல, அப்ப என் கூட இருந்துகிட்டு இருந்தவர் தோல்ல பிள்ளை வச்சிருந்தாருங்க. அவரு என்கிட்ட சொல்றாரு, ஐயா நானும் என் மனைவியும் அமெரிக்கால வேலை பார்க்கறோம், ரெண்டு பேருமே வேலை பார்க்கறோம். அவங்க வேலைக்கு போனா நான் வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் போனா அவங்க பார்ப்பாங்க. நான் வீட்டு வேலையை எப்படி பார்ப்பேன் தெரியுமா? உங்க யூடியூப்ல ஜீஞான சம்பந்தன் யூடியூப்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்க விளக்கி சொல்லுவீங்கல்ல, அந்த நேரம் பார்த்து தாயா நான் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன், நீங்களும் இந்த பக்கம் பாத்திரம் விளக்குவீங்க. கர்ணன், துரியோதனன், விதுரன் போன்ற பாத்திரங்களை நீங்க விளக்குவீங்க. அண்டா, குண்டா, தட்டு, டம்ளரு, செம்பு இதெல்லாம் நான் விளக்குவேன், நீங்களும் பாத்திரம் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் விளக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எதையும் ரசிக்கிற மாதிரி சொல்லிட்டா போதுங்க, நமக்கு பிடிச்சு போவோங்க. அதான் உண்மை. சொல்ல தெரியாம சில பேர் பாடல் நடத்துறப்பவே புரிஞ்சிடக்கூடாதுன்னு நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சிருமோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஒரு வரியை வச்சுட்டு சில பேர் பாடல் நடத்தி பிடிச்சுவாங்களாம், ஒரு வரி போதுமா, அவ்வளவு அறிவான்னு நினைக்காதீங்க. அது என்ன வரி தெரியுமா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி, இவ்வளவெல்லாம் கிடையாது, ஒரே வரி, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. ஒரு மணி நேரம் ஒரு ஆள் நடத்திருக்காரு, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில், காட்டுல மேயல, கரையில மேயல, வீட்டுல மேயல, வெளியில மேயல, வெள்ளை பசு. கருப்பு பசு இல்ல, பிரவுன் கலர் இல்ல, செவப்பு இல்ல, வெள்ளை பசு. பசு கரடி இல்ல, ஓனா இல்ல, நீ மனுஷனே இல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் ஏண்டா இப்படி ஏடா பாடல் நடத்துவாங்க. அதுல கடைசி வார்த்தை அது மேயுது, கடிக்கல, திங்கல, உங்கல, மேயுது. விளங்கும்ல? விளங்கும், ரொம்ப விளங்கும்.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இப்ப ஒரு செய்தியை சொல்ற போது ஒரு செய்தியை ஒரு மணி நேரம் சொல்றது பெருசு இல்லைங்க. ஒரு வினாடிக்குள்ள 100 செய்தியை சொல்றோங்க, அதான் முக்கியம். ஒரு மணி நேரமா ஒரு செய்தியை சொல்றத ஒரு வகை, ஒரே நிமிஷத்தில் 100 செய்தியை சொல்வது ஒரு வகை, அதான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இலக்கியம் தொடங்குறப்பவே எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, கலைவாணி கையில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா புத்தகம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் படிச்சிட்டு இருக்க ஒரே அம்மா யாருன்னு கேட்டா சரஸ்வதி மட்டும்தான். அதனுடைய நாற்கரங்கள்ல 2 கரத்துல வீண, 1 கரத்துல ஜபமாலை, 1 கரத்துல புத்தகம். படி, எது வரைக்கும் படிக்கணும்? சில பேர் கேட்டா எது வரைக்கும் படிப்பேன், எல்லாம் கிடைக்கணும், கல்யாணம் ஆகி போச்சு அப்புறம் படிக்க மாட்டான், அப்புறம் எப்படி படிப்பான்? ஒருத்தர் கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறான்? தம்பி படிப்பை முடிச்சிட்டான். ஆ, படிப்பே முடிச்சிட்டானா? என்ன படிச்சிருக்கான்? 8th ஃபெயிலு. இதுக்கு பேர் படிப்பை முடிச்சதா? அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, டேய், சாகிற வரைக்கும் படுறான். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன், நிறைய துணைகளுத்துள்ள ஒரு திருக்குறள், இந்த திருக்குறளுங்க, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துடையும் கல்லாதவன். இன்னொரு திருக்குறள் இருக்கு இதே மாதிரி, 11 துணைகளுத்திருக்கக்கூடிய திருக்குறள் தெரியுமா? நான் சொன்னே சொல்லிடுவீங்க. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. துணையெழுத்தே இல்லாமலும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவார் தெரியுமா? துணையெழுத்தே கிடையாதுங்க ஒரு திருக்குறள்ல.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்
0: பொது
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இப்ப இலக்கியத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன ஒரு வரி, ஒரு எழுத்து, ஒரு சொல் மாற்றிவிடும். எல்லாரும் தான் தினம் ஓலையை பார்க்கிறோம், புசத்தை பார்க்கிறோம், ஆனா ஞானம் வந்துருச்சா? இல்லையே. பட்டணத்தாருக்கு மட்டும் ஞானம் வந்துச்சுங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஒரே ஒரு ஓலை துணுக்கு. காதற்ற ஊசின்னா என்ன? தையல் ஊசி இருக்குல்ல, தையல் ஊசியில அந்த ஹோல் இருந்தா தான் அதுக்கு மரியாதை. அது இல்லைன்னா அது அந்த பிரயோஜனம் இல்லாத ஊசி. அந்த ஊசி கூட வராதான் எங்க போறப்ப, மேல போறப்ப. ஞாபகம் வச்சுக்கங்க, தையல் ஊசி மிஷின்ல இருக்க ஊசி வேற, தக்கிற ஊசி வேற. வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு தெரியுமா? அதாவது இந்த தக்கிற ஊசியில கூர்மை முன்னாடி இருக்கும், ஹோல் ஓட்ட பின்னாடி இருக்கும். மிஷின்ல இருக்க ஊசியில எங்கன கூர்மை இருக்கோ அங்கேயே ஹோல் இருக்கும். இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா? கண்டுபிடிப்பு தாங்க. ஏன் தெரியுமா? இதுல முழுவதும் போனாதான் இந்த ஊசி தக்கியும், ஆனா அதுல கூர்மை போனாலும் தச்சுப்படும். இதுதான் கண்டுபிடிப்பு.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மண்டபம்
4: மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அறிவு கொஞ்சம் கொஞ்சமா தாங்க வளரும், ஒரு ஒரு இதுல வராது. ஆனா பட்டினத்தார் ஒரே ஒரு ஓலை துணுக்கு பார்த்தாரு, அப்படியே மாறுச்சு அவருடைய வாழ்க்கையே மாறுச்சு. அதே போல ஒரு செய்தியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு போட்டாங்க. ஒரு சபையில ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேரும் நிலத்தகராறு வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த சபையில முடிவாங்கிறதுக்காக வந்தா அங்க ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். எங்களுக்கே 80 வயசு, எங்களாலேயே தீர்க்க முடியல. அப்படி இருக்கப்ப இந்த பய எப்படி தீப்பான்? தனிக்கு அவன் இளவரசங்க, நாட்டின் இளவரசன். அந்த ரெண்டு பேரும் போறப்ப அந்த பையன் என்னான்னு கேட்டானா, இல்லை எங்களுக்குள்ள வழக்கு, சின்ன பையனான நீங்க எப்படி தீப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போறோம், அவ்வளவுதானே, இருங்க நான் பெரியவரை வர சொல்றேன். அந்த பையன் உள்ள போயிட்டாங்க. சற்று நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தாரு, ரெண்டு பேர் வழக்கை ஆராய்ஞ்சாரு. ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளுவாரு. வழக்கறிஞர் தொழில் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு வழக்கில் ஒருவர் வெற்றி பெறுவார், ஒருவர் தோல்விடுவார். ஆனால் இங்க இந்த ரெண்டு பேரும் மணமகளுமாறு ஒருத்தர் தீர்ப்பு சொன்னாரா அந்த பெரியவர், அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது மாதிரி ஒரு தீர்ப்பை நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட உடனே அந்த பெரியவர் தன்னுடைய தாடி தலப்பாயெல்லாம் எடுத்தா அந்த பழைய பையன் உட்கார்ந்துருக்காங்க. இதை ஒரு புலவன் பார்த்துட்டு இருந்து சொல்றான், இந்த பையன் இவ்வளவு பெரிய தீர்ப்பை எப்படி சொன்னா? தாடி வச்சதுனாலயா சொன்னா? இல்ல. தலப்பா கட்டினதுனாலயா சொன்னா? இல்ல. இவன் பாரம்பரியம் மிக்க குலத்தில் வந்தவன், ஆதலால் ஹெரிடிட்ரி இவங்கிட்ட இருக்கு. உரைமுடிவு காணான் இளமையோன் என்னும் நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குளவிச்சை கல்லாமல் பகம்படும். அவ்வளவுதாங்க பழமொழி 400.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பழமொழி 400 வரக்கூடிய ஒரு பாட்டு, ஏய் இந்த கரிகால் அது அவங்க சொன்ன மாதிரி கரிகால் பெருவளத்தான் கல்லணை கட்டினால அந்த வம்சங்க. இவன் ஏண்டா இப்படி சொன்னா, இவன் வம்சத்தில் இருப்பவன் போற நீதி சொல்ல வல்லவன், அதனால் சொன்னா. அப்ப இந்த இலக்கியம் எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. இந்தா சொல்றேன், நீங்க கைதட்டுறீங்க. இந்த கைதட்டு எனக்கா இல்லைங்க, இந்த பழமொழி 400 பாடிய புலவனுக்கு, ஞாபகம் அவனுக்கு தான் போடும். இலக்கியம் காலத்தை ஜெயிச்சு நிற்கும், மனச அப்படியே மாத்தி காட்டும். ஒரே ஒரு வார்த்தையில சில சமயம் பெரும் மாற்றங்கள் வந்து சேரும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு அவர் பாடியிருந்தார்னா, TMS பாட MGR நடிக்க பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அது MGR பாடினார். எழுதினது யாரு? வாலி. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடன் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். இது எழுதினா தானங்க பாட முடியும், சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு இலக்கியமாக இருந்தால்தான் நீங்க பாட முடியும். அந்த பாட்டு எல்லாமே எழுதப்பட்டது, கல்லில் பொறிக்கப்பட்டவை, தாமரத்தில் எதுல பட்டயத்தில் பொறிக்கப்பட்டவை.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நெதர்லாந்து போயிருந்தேன். நெதர்லாந்து அங்க லேடன் பல்கலைக்கழகத்துல ராஜராஜ சோழனுடைய செப்பேடு பார்த்தேங்க. நான் செப்பேடு டச்சுக்காரர்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க, அதை அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் இதை என்னன்னு பார்த்தா, நாகப்பட்டினத்தில் ஒரு சூடாமணி நிகழ்ந்து கட்டுவதற்காக, சூடாமணி விகாரம் கட்டுவதற்காக மலேசிய மன்னன் கடாரம் என்ற ஒருவன் நம்முடைய ராஜராஜ சோழனிடத்தில் இடம் கேட்ட போது இடமும் தந்து, ஞாபகம், இவன் சைவே அது பௌத்தம், இடமும் தந்து இந்த சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு கிராமமும் தருகிறேன் என்று ஆனைமங்கலம் என்கிற ஊரையே தானமாக தந்தான் ராஜராஜ சோழன். அதுக்கான செப்பேடு நாகப்பட்டினத்திலிருந்து டச்சுக்காரங்க கொண்டு போயிட்டாங்க. அது எவ்வளவு நீளம் தெரியுங்களா? அதனுடைய நீளமே ஒரு 3 இருக்குங்க. அதனுடைய வெயிட்டு ஒரு இது வந்து குறைஞ்சது 5-10 கிலோ இருக்கும், அவ்வளவு வெயிட்டுங்க. இத ஒரு பெரிய கம்பி போட்டு வச்சிருக்காங்க, யூடியூப்ல பாருங்க இருக்கு. அது இதை நான் போய் தொட்டு பார்த்தேங்க. முதல்ல தொடக்கூடாது நாங்க, ஐயா தயவு செஞ்சு அப்படி தொட்ட போது என்ன தெரியுமா, 1000 ஆண்டு காலம் டைம் மிஷின்ல ஏறி போனது போல நான் உணர்ந்தேன். பார்த்துட்டு வர்ற அதுல இருக்குங்க அந்த கல்வெட்டுல, இந்த கிராமத்தை இவர்களுக்காக நான் தானமாக தருகிறேன், அது இலக்கியம் போல டாக்குமெண்ட் போல காப்பாற்றப்படுது. சரி, இப்ப என் நண்பர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, சோழ நாட்டு பொருள் தானே, இன்னைக்கு நம்ம நாட்டு பொருள் தானே, இதை நம்ம கொண்டு போயிடுவோமா? நிச்சயமா கொண்டு போகலாம். ஏன்னா இப்ப கூட ஒரு சிவபெருமானுடைய சிலையை கொண்டு வந்தாங்க, கொண்டு போகலாம்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, கொண்டு போகலாம், ஆனா இது வந்து தாமிரமா இருக்கே, காப்பர், இதை அங்க கொண்டு போனா எவர் காப்பர், இங்க இருந்தா இவர் காப்பர், அங்க போனா எவர் காப்பர், யார் காப்பாத்துவா? நான் இருக்கட்டும், நான் இப்ப கொண்டு வந்துடலாம், நம்ம சொல்லி கொண்டு வரலாம்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனிதடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது சிரிப்பு டெண்டு கொட்டா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பாருங்க, கல்வெட்டாக இருந்தாலும் ஏடாக இருந்தாலும் எழுத்தாக இருந்தாலும் இன்னும் அழகா சொன்னா, சின்ன மருந்து பெரிய மருந்த தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்காரர் ஒரு கேள்வி கேட்டா, கடைசி ஆசை என்ன? நம்மளா இருந்தா என்னென்னமோ சொல்லுவோம். பெரிய மருந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிவகங்கை சீமை ஆண்டவர்களுங்க, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த அந்த தான தர்மங்களை நீ செய்ய வேண்டும் அந்த வெள்ளக்காரத்தை கேட்டாங்க. கல்லிலும் சரி கல்வெட்டு, சொல்லிலும் சரி வார்த்தை, முள்ளிலும்னா என்ன தெரியுங்களா? தப்பிச்சு போனப்ப பெரிய மருந்துக்கு உடம்பு முடியலங்க. அப்ப ஒரு குடிசை வீட்டில் போய் படுத்திருந்தாரு. அந்த கிழவி வந்து யாருன்னு தெரியல இவருக்கு. என்னையா உடம்புக்கு? ஒன்றும் இல்லைம்மா, காய்ச்சலாக இருக்கு. இந்தா இந்த கஞ்சியை குடி, பழைய சோறுங்க கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அவரு, அம்மா உன் வீட்டில் ஏடு எழுத்தாடி இருக்கா? தலைமுறைக்கு படித்தது இல்லையா? ஏடும் இல்லை எழுத்தாடியும் இல்லை. அந்த குடிசையில் ஒரு ஓலை எடுத்தாருக்கேன், கருவளை முள் எடுத்து, இந்த பகுதி இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் இந்த கிழவிக்கு சொந்தம், கிழவி தர்மம் அந்த ஊர் பேர் இன்னைக்கு இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய மனசு ஒரு வினாடியில் அப்படியே மென்மையாக மாறுது. ஒரு கஞ்சி தாங்க, ஒரு கை கஞ்சி மாற்றி காட்டுறது. அப்படியே யாரையும் நல்லவனாக மாற்ற முடியும்? கொலகாரன கூட அவனை ஒரு வார்த்தையால நிறுத்தி வைக்க முடியும். இலக்கியங்கள் பக்தியை நமக்கு காட்டின, இலக்கியங்கள் புதிய வழிகளை நமக்கு காட்டின. இன்னைக்கு கூட பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டைகளில், பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டையில் தமிழ் எழுத்திருக்குங்க. நான் சொல்லல, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியை, பாரிஸை சேர்ந்த ஒரு பேராசிரியர், ரெண்டு பேரும் சொல்றாங்க அது தமிழ் எழுத்து. அதுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெயர் பேர் என்ன தெரியுமா? சிகை கொற்றன் அப்படின்னு ஒரு தமிழ் பெயர் இருக்கு. எங்க? அங்க இதுல இருக்கு, பிரமிடுக்கு பக்கத்துல அந்த கல்தட்டியில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இலக்கியம்னா வெறும் புராணம் இதிகாசம் மட்டும் இல்லைங்க. அது கல்வெட்டாக இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம், செப்பேடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் என்ன செய்கின்றன?

0: நான் இந்த செப்பேடை பார்க்கிறப்ப மனசு என்ன தெரியுமா, எத்தனை பெரிய பாரம்பரியத்தில் நாம வந்திருக்கோம் என்று என் மனம் லேசா மாறுதுங்க. இறகு போல பறக்குது அப்படியே இப்படியே ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க இலக்கியத்தினுடைய பெருமை நமக்கு தெரியுது. 3000 ஆண்டு பழமை இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இருக்கக்கூடிய புதுமை, இதுலயும் இலக்கியம் ஜெயிக்குது.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
3: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
4: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 இயற்கையாவே வெளிச்சத்தை குடுக்கிற பொருள்னு கேட்டா நிறைய பேரு பகல்ல சூரியன், நைட்ல நிலா இதெல்லாம் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை குடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமிசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்ட உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்ட உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களாலதான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் பயோலூமிசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல

0: விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்போ என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மற்றும் தங்கச்சி மடம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்களோட கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
3: ஜான் ஹோரேப்.
2: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப்க்குமே வந்து இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரம் விட்டுட்டாங்களாம். அதுக்கான காரணம் என்ன ஜான் ஹோரேப்?
3: இன்னைக்கு சந்தியாபுர் கோயிலில் கொடியேற்றம்.
2: கண்டிப்பாக இந்த கொடியேற்றம் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புவீங்க, ஏன்னா பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அந்த கொடி கம்பங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடியேற்றமே வந்து தொடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தொடங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இப்போவே வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக போகலாம். இது வந்து கிறிஸ்டின்ஸ் தான் போகணும் அப்படின்னு கிடையாது, முஸ்லீம்ஸ் அப்புறம் ஹிந்து அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் இதுவுமே அமையும். அதனால இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கேயுமே போய் பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறதையுமே நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி சொல்ல போறீங்க. அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் வார்த்தை வந்து முத்து.

0: காற்று அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு எத்தனை பாடல்கள் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக சொல்லலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்படி பிஸியாக இருக்கிறவங்க மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்கள் அனுப்பிட்டு விருப்பமான பாடல் கேட்கலாம். சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன தகவலோட வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு தகவல் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு கதை. அரச காலத்து கதையை பற்றி சொல்ல போறேங்க்கா.
0: சரி ஓகே, கதை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஒரு ட்விஸ்ட்டையும் அதில் ரிவீல் பண்ண முடியாது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா அந்த ஒரு கதையை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும் இல்லையா, விளையாட்டு தகவல். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த ஒன் டே இன்டர்நேஷனல், அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா டீம் வந்து வின் பண்ணாங்க. அதனால 1-0 அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது போட்டி இன்னைக்கு தொடங்க போதும். அதாவது ஒட்டு மொத்தமா மொத்தம் 3 போட்டிகள் வந்து நடக்கும். இங்கிலாந்துல தான் அந்த போட்டிகள் எல்லாமே வந்து நடக்குது. 3 போட்டியில முதல் போட்டி வந்து பர்கிங்காம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துச்சு. அதுல வந்து இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரெண்டாவது போட்டியுமே வந்து தொடங்க இருக்கலாம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிபில் அப்படிங்கிற இடத்துல சோபியா கார்டன் ஸ்டேடியம், அங்கதான் வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்கிறத யார் யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சூப்மேன் கில் அவங்க இருக்காங்க, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவங்களுமே சூப்பரா தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த பாம்புனாலே வந்து ஒரு மாதிரி வந்து சொன்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுவோம். அந்த வகையில் நானும் ஒரு ஆள் தான். அதில் எக்கச்சக்க வகைகள் அப்படிங்கிறது இருக்குதான், அதாவது 3500 வகை பாம்புகள் இருக்குதான். அதில் 600 வகை வந்து விஷம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக இந்த பாம்புகள் வந்து சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கக்கூடிய ஒரு ஊர்வன விலங்காகவுமே வந்து இருக்குது. அதனாலையுமே வந்து நிறைய பேர் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து நீளமான பாம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிங் கோப்ரா, அதுதான் வந்து நீளமானது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாம்புகளுக்கு காதும் கிடையாது. இன்னொரு தகவல் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் எதுவுமே வந்து பால் குடிக்காது அப்படிங்கிறது வந்து உண்மையாக அது வந்து அதுவுமே வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஒரு தகவலுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதனால இன்னைக்கு அந்த பாம்புகள் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அந்த சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று வரப்போ காப்பே ரணசிங்கம் படத்திலிருந்து ஜிப்ரான் அவங்களோட இசையில கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம். காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:22 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பட்டுக்கோட்டை வட்டம் கட்டையங்காடு சுமதி மணிவண்ணன். வணக்கம் மேடம்.
0: ஓகேண்ணா, ஓகே சொல்லுங்கண்ணா. நீங்க வந்து இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா
2: மேடம்?
0: இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமாண்ணா?
2: ரெண்டு
0: பாடல் தான் தெரியுமா?
2: பழைய பாடல் மேடம், நன்றி மேடம், வாய்ப்பு நன்றி மேடம். எனக்கு தீர்ந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
0: சரி பரவாயில்லனா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: இதே அந்த முத்து நகையே அந்த பாடல் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: ஆனா நாங்க கேள்வி மட்டும்தான் வந்து பாடல்களா கேட்டிருந்தோம், ஆனா நீங்க வந்து புது பாடல்கள் கேட்கணும்னா இந்த ஒரு டைமிங்ல 5-7 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்கள் கேட்கலாம்.
2: பட்டுக்கோட்டையில
0: இருந்து நம்ம மணிவண்ணன் அண்ணா தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இன்னும் இதை தவிர 4 நேயர்கள் வந்து மெசேஜ் மூலமாகவும் பதில் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து சாதிக்கண்ணா வந்து முத்துமணி மாலை அந்த பாடல், அப்புறம் வந்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த பாடல், முத்து நகையே முழு நிலவே, அப்புறம் வந்து முத்து குளிக்க வாரிகளா அப்படின்னு 4 பாடல்கள் அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததா தென்காசியில இருந்து செல்வன் அண்ணாவும் வந்து முத்து படத்துல இருந்து குடுவாளிலே முத்து வந்தல்லோ அந்த பாடல், அப்புறம் வந்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முனீஸ்வரன் அண்ணா அவங்களுமே வந்து முத்துமணி மாலை அந்த பாடல், அப்புறம் வந்து முத்து நகையே முழு நிலவே, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அதே பாடல் தான் கொடுத்துருக்காங்க. தீனா அண்ணா வந்து என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முத்துமணி மாலை அந்த பாடல் தான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படிங்கிற ஒரு பாடல். அதனால அவங்க எல்லாருக்குமே வந்து சேர்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு கேம் இன்னுமே கொஞ்ச நேரம், அதாவது இன்னும் ஒரு மணி நேரம் தொடரதான் போகுது. அந்த ஒரு டைமிங்ல நீங்களும் கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா அம்மா. அம்மா அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து பேசுறதுக்காக கார்த்திகா அவங்களுமே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன தலைப்புல வந்திருக்காங்க அப்படிங்கறதுமே கேட்டலாம்.
3: பொதுவாகவே பழங்கள் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆனால் எல்லா ஃப்ரூட்ஸையுமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சில பழங்கள் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இன்னும் சில பேருக்கு இது எனக்கு பிடிக்காதுன்னுமே ஒதுக்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஒதுக்கிற சில பழங்களில் கூட உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் ஒரு பழம் தான் திராட்சை. திராட்சையில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கருப்பு திராட்சையை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்துட்டு விட்டமின் கே, பொட்டாசியம், நார்ச்சத்துனு இப்படி நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதே மாதிரி எலும்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவுது. அப்புறம் ஹார்ட்டு தசைகள்லாம் கரெக்டாக செயல்படுறதுக்கும், அப்புறம் வந்துட்டு கண்ணுலாம் ஷார்ப்பாக கழுகு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
0: சரி ஓகே, அது வந்து கருப்பு திராட்சை வந்து என்னென்ன நம்மளோட உடலில் வந்து மாற்றங்கள் செய்யும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊட்டச்சத்து தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம ஜான் கோரைப் தம்பி சொல்ல போகிற கதை என்ன அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு அரச காலத்து கதை. இதில் அக்பரும் பீர்பாலும் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போகலாமா, சுற்றுலா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்பர் சொன்னாராம், ஏ பீர்பால் உனக்கே திடீர்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி பீர்பால் கேட்கும்போது அக்பர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச புலவர் சொல்லி கேட்காம இருப்பாரா, அவரோட டக்குன்னு சரி வா நம்ம பக்கத்து கோட்டைக்கு போகலாம், அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத ஒரு ரெண்டு பேர் கேட்டுருவாங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த கோட்டைக்கு காவலாளிகள். அந்தப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இவங்கள்ட்டையும் நம்ம காவலாளியே இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க, அந்த டயத்தில் இவங்களுடைய நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நினைக்கிறாங்க. அதோட அக்பரும் பீர்பாலும் கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதாவது யோசித்தாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரை விட்டு சொத்தை ரெண்டையும் திருடிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு அப்படி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நம்மளுடைய ரெண்டு பேர் இருந்தால் நம்மளுக்கு பத்தாது, மூணு பேரும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
3: சரி ஓகே, கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து கருப்பு திராட்சை வந்து பாதியோடையே நிப்பாட்டின மாதிரி இருந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் தகவல்கள் அவங்க நமக்காக வந்து சொல்ல போகிறாங்க, அதுவுமே என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம். இந்த கருப்பு திராட்சையோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இதில் இருக்கிற ரெஸ்வெராட்ரோல்ன்ற அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல உள்ள செல்களை பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. இந்த திராட்சையில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்பை நீரேற்றமாகவுமே வச்சுக்குது. அதே மாதிரி நான் அப்பளே சொன்ன மாதிரி கண் பார்வையுமே கழுகு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்குமே இது வந்துட்டு ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம். அதாவது இதை வந்துட்டு விதையோடு சாப்பிட்றனால அந்த புற்றுநோயோட வேர்லாம் சீக்கிரமாக பரவாதுன்னுமே சொல்கிறாங்க. அதே இதில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவலுமே இதை சாப்பிட்றனால அதிகமாகுது. இதை நம்ம ஈஸியாகவே சந்தையிலையும் வாங்கலாம், அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயுமே பல வண்டி வந்தால் அதுலேயுமே வாங்கலாம். அதனால ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விடாமல் கிடைக்கிறப்போ வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பையுமே ஹெல்த்தியாக வச்சுப்போம். சரி ஓகே, கண்டிப்பாக இந்த கருப்பு திராட்சை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து விதை இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அப்படிங்கிற மாதிரி. அதையுமே வந்து ஒதுக்கக்கூடிய சில குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கேட்டு கண்டிப்பாக தொடர்ந்து அதையும் சாப்பிட தொடங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம தீனா அண்ணா வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தாங்க குட்டி படத்துலேருந்து. அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:38 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா கார்த்திகா அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. அடுத்ததா ஒரு தகவல் ஒன்று சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கு குற்றாலம்ல இருந்து மணி அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பாடல், அப்புறம் வந்து வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து அம்மா அம்மா அந்த ஒரு பாடல், அப்புறம் வந்து எஸ் ஜே சூர்யா அவங்க நடிச்ச படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்க முடியுமா அந்த மாதிரி அம்மா பாடல் வரும் இல்லையா, அந்த பாடல் வந்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், ஆர்காட்ல இருந்து என் சகாஜ் நான் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க,
2: நலமாக இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் என் மனைவி நன்றாக இருக்கிறோம்.
0: ஓகே, நான் சூப்பர்னா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
2: ஆ தெரியும் மேடம்.
0: சரிண்ணா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி நாங்க மாத்த போறோம். ஏன்னா வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து சரி ஓகே, நான் உங்களுக்காக அந்த அம்மா அவங்களோட அந்த வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் சொல்லுங்க.
2: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: சரி ஓகே.
2: அம்மா அம்மா அம்மா நீ எங்கே அம்மா? அனைவரும் உலகின் தெய்வம். அம்மா என்றால் சும்மா தானடா, இந்த ஒரு பாடல்.
0: ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப அருமையா வந்து நிறைய பாடல்கள் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்த புதிய பாடலை போய் பார்ப்போம் மார்க்கெட் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணாவுமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்பொழுது அவங்க சொன்ன பதில் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் போக போக வந்து அவங்களுமே ஒரு புது புது பதில்கள் வந்து நமக்காக கொடுத்தாங்க. இது மாதிரி நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா கார்த்திகா அவங்க வந்து என்ன ஒரு தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்துருப்போம், சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்போம், நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுத்துருப்போம். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயமே கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும், அதான் சேஃப் சர்க்கிள், அதாவது நம்பிக்கையான பெரியவங்க. ஒரு குழந்தைக்கு ஏதாவது பயமாக இருந்தாலோ, யாராவது தொல்லை பண்ணாலோ, இல்லைனா வலி எங்கேயாவது வலி தெரியாமல் தவிச்சாலோ முதல்ல யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். இதனால தான் ஒவ்வொரு குழந்தைக்குமே சேஃப் சர்க்கிள் இது கண்டிப்பான முறையில் அவசியமாக இருக்கு. அந்த சேஃப் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்கலாம்னா, அம்மா அப்பா ஆசிரியர் இல்லைன்னா நம்பிக்கையாக பேசுகிற ஒரு பெரியவங்க. குழந்தைங்கள்ட்ட எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுக்கணும், அதாவது உனக்கு ஏதாவது பயமாக இருந்தாலும் சங்கடப்படுத்தினாலும் அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். உன்னோட சேஃப் சர்க்கிளில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கிட்டையாவது நீ சொல்லிடணும், அவங்களுக்கு வந்துட்டு புரிகிற வகையில் நம்ம வந்து சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு பேப்பரில் வட்டம் போட்டு அந்த சேஃப் சர்க்கிள் பற்றி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் அம்மா அப்பா ஆசிரியர் உன்னோட நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஆள். அந்த சேஃப் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்டலாம் நீ கொஞ்சம் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வந்து குழந்தைங்க ஒரு கேள்வியுமே கேட்கலாம், அதாவது வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்கலாம் கெட்டவங்களாப்பா அப்படின்னுமே கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலாம், அதாவது ரோட்டில் எத்தனை கார் போனாலும் நம்ம ஏறுவோமா, நம்ம காரில் தானப்பா ஏறுவோம், அதே மாதிரி தான் வெளியே இருக்கிற எல்லாரும் நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு பாதுகாப்பான தூரத்துல தான் இருக்கணும் அப்படின்னுமே சொல்லி வைக்கணும். அதனால குழந்தைங்க வந்து எளிமையா புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்லி அவங்கள வந்துட்டு நல்லா வளர்ப்போம்.
0: சரி ஓகே, அவங்களோட பாதுகாப்புக்கு அது அவங்களுக்கு புரிகிற வகையில் தான் சொல்ல முடியும். அதுக்காக தான் அந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து கதையில வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம கூட வந்து பகிர்ந்துப்பாங்க. சொல்லுங்க.
3: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வெளியே கிளம்பினோடனே அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர் நினச்சாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தனையும் சேர்த்துக்கிட்டாங்களாம். சேர்த்தோடனே இங்கே மூணு பேரும் அரசரும் பீர்பாலும் கிளம்புறவ ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சாங்களாம். அக்பர்கிட்ட போய் சொன்னாங்களாம், நீங்கள் கோட்டையில் இல்லாத சமயம் எது நீங்கள் யாரும் உள்ளே வராமல் நாங்கள் மூணு பேர் பார்த்துக்குருவோம், உங்களுடைய அரண்மனை சாவியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோட அக்பருக்கு ஒரு சந்தேகம், அதோட பீர்பால்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பீர்பால்கிட்ட கேட்டாராம், இப்படி இவங்க ரொம்ப பேசி எங்கிட்ட இருக்கிற அந்த சாவியை கேட்குறாங்களே, எங்கள்கிட்ட நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாவியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக சாவியை கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அதோட என்னப்பா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, சாவியை கொடுக்க வேணாம்னு சொல்கிற, கொடுங்கிற. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய அரண்மனையோட உண்மையான சாவியை நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஆனால் பொய்யான சாவியை அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
0: ஓகே, கதையோட முடிவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி மீசையும் இருக்கு 2 படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட இசையில் ஒரு பாடல் ஒன்று வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் இப்போ கதையோட முடிவை சொல்றதுக்கான டைம் வந்துருச்சு. அதுவுமே என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் அந்த போலியான சாவியை அந்த 3 பேர் வாங்கி உண்மையான சாவி கிடச்சிருச்சு, நம்மளுக்கு சொத்தும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்போது அவங்க, அதாவது அக்பரும் பீர்பாலும் போயிட்டாங்க, மற்ற இருக்கிற எல்லா காவலாளிகளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அரண்மனையில் அவங்க 2-3 பேர் மட்டும்தானா, அதோட அந்த போலியான சாவியை வச்சு துறக்க பார்த்தா சாவி உடஞ்சிருச்சான். அதோட ஏய், பீர்பால் கொடுத்ததானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டானா. ஆமாம், பீர்பால் இதுதான் தந்தாரு, பத்திரமாக வச்சுக்க சொன்னாரு, இப்போ நீ வேற உடச்சிட்டியா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பீர்பால் பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, திருடவும் கூடாது.
1: கண்டிப்பாக அது என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கதையுமே வரும். அந்த வகையில் இன்றைக்கான கதையும் அந்த வகையில் தான் வந்திருக்கு. அடுத்ததாக கார்த்திகா அவங்க வந்து எந்த ஒரு படிப்பை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம்.
3: நம்ம டெய்லியுமே சாப்பிட்ற சிப்ஸு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம்னு இதெல்லாம் எப்படி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க தான் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம அந்த கோர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஃபுட் டெக்னாலஜினா சாப்பாடு பொருட்களை சேஃப்டியாகவும் சத்து குறையில்லாமலும் தரம் கெட்டு போகாமலும் தயாரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு படிப்பு தான். இந்த கோர்ஸில் உணவோட தரத்தை பரிசோதிக்கிறதுக்கும், புதிய சாப்பாடு பொருளை உருவாக்குறதுக்கும், சாப்பாடை சேஃப்டி பண்ணுற முறைன்னு, பேக்கேஜிங்கு, ஃபுட் சேஃப்டின்னு நிறைய விஷயங்களை படிப்பாங்க. இது வந்துட்டு 12th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கலாம். அதே மாதிரி 10th 11th முடிச்சிருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு டிப்ளமோவில் 2 இயர்ஸ் கோர்ஸாக படிக்கலாம். இந்த படிப்பை முடித்தவங்க வந்துட்டு டைரி இண்டஸ்ட்ரி, பிஸ்கட் கம்பெனி, சாக்லேட் கம்பெனி, தரம் செக் பண்ணுற வேலைன்னு நிறைய இடத்துல வேலை செய்யலாம். இப்போ உலகம் ஃபுல்லாகவே ஆரோக்கியமான உணவுகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த துறைகளில் வேலை வாய்ப்புமே அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் 3 வேளை தவறாமல் நடக்கிற ஒரே விஷயம்னா அது சாப்பாடு தான். ஆனால் அந்த சாப்பாடு நமக்கு நல்ல தட்டுக்கு சேஃப்டியாகவும் சத்தாகவும் வந்து சேர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. அந்த சயின்ஸை கற்றுத்தர ஒரு படிப்பு தான் ஃபுட் டெக்னாலஜி.
1: ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த உணவு தொடர்பான படிப்புகள்லாம் வந்து படித்தா ஒன்று வந்து சமையல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து நீ வந்து சமைக்கிற ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதை தவிர நிறைய படிப்புகளும் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பு. அதையுமே நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்களுக்கான அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற வார்த்தை தான். அதாவது சூரியன் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை தெரியுதோ, இப்போ 4-5 தெரியுது அப்படின்னா அத்தனை பாடல்களையும் எங்கள் கிட்டே வந்து கண்டிப்பா வந்து சொல்லலாம். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடலும் கேட்கலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
2: பை பை கா,
1: பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
3: சபரிபாலன்.
2: ஓகே, சபரிபாலன் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக தான். சரி, இப்போ வந்து நீங்கள் என்ன கதை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை எங்களுக்காக ரீட் பண்ணி காமிங்க.
3: ரோபோ. என் பெயர் பிரவீனா. வாரம் ஒரு படம் பார்ப்பேன். நேற்று இரவு ஒரு படம் பார்த்தேன், அது ரோபோ படம். பிறகு தூங்க சென்றேன், ஒரு ரோபோ வந்தது, என்னை எழுப்பியது, என்னிடம் பேசியது. பிரவீனா, இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ரோபோ வரிசையாக சொன்னது. பிறகு என் கார் வந்தது, தானே இயங்கும் கார் அது. மருத்துவமனைக்கு சென்றேன், அங்குதான் வேலை பார்க்கிறேன். உள்ளே நிறைய ரோபோ, சிலர் மட்டுமே மனிதர்கள். வேலை முடிந்தது, வீட்டிற்கு வந்தேன். கட்டிலில் படுத்த நென்னை சார்ஜ் செய்தேன், 100% சார்ஜ் ஏறியது. தூங்கிவிட்டேன். ஆமாம், என் கனவில் நானும் ஒரு ரோபோ. என் கனவு முடிந்தது. காலை எழுந்தேன், ரோபோ போல நடந்து பார்த்தேன். எனக்கு சிரிப்பாக

0: இல்லை சரி ஓகே, ஒரு அருமையான கதை தான். குட்டி கதையாக இருந்தாலும் ரோபோ வந்து அழகாகவே வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஒரு கதை. அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவோம், அந்த வார்த்தையை வச்சு என்னென்ன பாடல்கள்லாம் இருக்குதோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த வகையில் நேயர்களுக்கான கேள்வியும் சொல்லியாச்சு, அதாவது சூரியன் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த பாடல்கள்லாம் வருதோ அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பதில்களை அனுப்பலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான், ஆனாலும் இவங்க ஸ்டைலில் வந்து என்னென்ன புது தகவல்கள் எல்லாமே வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகா அவங்கக்கிட்ட.
1: கிராமத்து மண்ணிலிருந்து சர்வதேச அரங்கம் வரை இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான், மூச்சை அடக்கி கபடி கபடின்னு சொல்லிக்கிட்டே ஆப்போனன்ட் டீமில் போய் புள்ளி எடுத்துகிட்டு திரும்ப வர அந்த பரபரப்பை பார்த்துருக்கவும் செஞ்சுருப்போம், அதே மாதிரி விளையாடவும் செஞ்சுருப்போம். கபடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் உருவான ஒரு விளையாட்டுன்னே சொல்கிறாங்க. தமிழர்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் பயிற்சி செய்ததில் இதையுமே ஒரு பகுதியாக சொல்கிறாங்க. இது வந்துட்டு முல்லை நிலத்தில் உருவான ஒரு விளையாட்டு தான். கபடி விளையாட வந்துட்டு ஒரு பெரிய செலவுலாம் தேவையில்லை. ஒரு சமமான மைதானம், கோடு போட்ட கோலப்பொடி, இல்லைன்னா பவுடர், அப்புறம் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ், அப்புறம் ஒரு நடுவர் இருந்தாலே இந்த கேம் வந்துட்டு சூப்பராக விளையாண்டுலாம். ஒரு டீமில் வந்துட்டு 7 பேர் இருப்பாங்க, கூடுதலாக வந்துட்டு மாற்று வீரர்களுமே இருப்பாங்க. சர்வதேச அளவில் நடக்கிற கபடி போட்டியோட மைதான அளவு என்னென்னா, ஆண்களுக்கான கபடி கிரவுண்ட் வந்துட்டு 13 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமுமா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் இல்லைனா ஜூனியர்ஸ்க்கும் 12 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமுமா இருக்கும். கிரவுண்டில் மிட்லைனு, போனஸ் லைனு, லாபின்னு முக்கியமான கோடுலாம் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஆட்டத்தோட ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பயன்படும். கபடி வெறும் உடல் வலிமைக்காக மட்டும் இல்லை, வேகம், மூச்சு கட்டுப்பாடு, குழு ஒற்றுமைன்னு இதெல்லாம் வளர்க்குறதுக்குமே இது வந்து ஒரு நல்ல விளையாட்டு. கபடியில் வந்துட்டு சர்வதேச அளவில் சாதனை படித்த தமிழர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதில் எஸ் ராஜரத்னம், அப்புறம் மணத்தி கணேசன், இவங்க வந்துட்டு இந்தியாவில் மிக உயர்ந்த அர்ஜுனா விருதையுமே பெற்றிருக்காங்க. அப்புறம் இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட அபிலாஷா மத்ரே, அதே மாதிரி கண்ணகி நகர் கார்த்திகா, இவங்களுமே பிரபலமான வீராங்கனைகள் தான். நம்ம தமிழர்கள் வந்துட்டு சடுகுடுன்னு தொடங்கின ஒரு விளையாட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு உலகம் ஃபுல்லாகவே பிரபலமாக ஜொலிக்குது.
0: ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த கபடி விளையாட்டு எந்த அளவுக்கு வந்து புகழ் பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உலக அளவிலான போட்டிகள் நடைபெற அளவுக்கு கபடி போட்டி அப்படிங்கிறது நம்ம மண்ணில் இருந்து உருவாகி ரொம்ப தூரம் வந்து போயிருச்சு. அதை அது எட்டி பிடிக்கணும் அப்படின்னா நம்மளும் அந்த ஸ்பீடுக்கு இறங்கி கபடி விளையாடுறதா ரொம்ப ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டு, அடுத்ததான் இந்த கபடி விளையாட்டுக்கு கோலமாவு வந்து ரொம்ப தேவைதானே, அதனால கோலமாவு கோகிலா படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான் அம்மா, பேர குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
3: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன்லாம் மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா. நியூ டிராவல், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900. கோடான கோடி இதயங்களை வருடைய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:21 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி டிஎஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அடுத்ததா கார்த்திகா, அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படிங்கறத இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பல பாடல் விளையாட்டு விளையாண்டு இருக்கோம். அந்த விளையாட்டுல இப்போ கலந்துக்கிறதுக்காகவும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இன்னைக்கு
0: ரொம்பவே சூப்பரா தானே போயிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கும். வழக்கம் போலதான் நிறைய இடங்கள்ல இப்ப வந்து செஞ்சுரியை தாண்டி போயிட்டு இருக்கல, அது மாதிரிதான் ஒரு சூழ்நிலையில இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா? உங்களுக்காக நாங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான வார்த்தை வந்து சூரியன். பாடல்கள் வருது அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
2: கண்ணா அப்புறமா கண்ணா கருணை நிற கண்ணா அந்த பாட்டு.
0: ஓகேனா.
2: அதுக்கப்புறமா கண்ணே என் கண்மணியே அப்படின்னு, கண்ணே என் கண்மணியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: ஓகேனா, ஓகே.
2: அவ்வளவுதான்ப்பா, இவ்வளவு பாட்டு தான் எனக்கு
0: தெரிஞ்சது. சரி, ஓகேனா, இவ்வளவு பாட்டு தான் சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டீங்களே.
2: ஆமா, எனக்கு இது மாதிரி ஈஸியா கொடுத்தா சொல்லிடுவேன்.
0: சரி, ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு வந்து இந்த பாட்டு இருக்கா, அண்ணாத்தே திரைப்படத்துல இருந்து அண்ணாத்தே அண்ணாத்தே அந்த பாட்டு.
0: ஓகேனா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூப்பா, இது வரைக்கும்.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கான பதில் கொடுக்கல அப்படின்னா கூட அடுத்த ஒரு கேள்விக்கு நிறைய எக்கச்சக்க பதில்கள் கொடுத்தாங்க. நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த கேள்வி வெண்ணிலா. வெண்ணிலா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்கள் நீங்களும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, நம்ம போன தடவை சொன்ன மாதிரி இந்த அதாவது கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ல எப்படி வந்து டிராயிங் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். அதாவது அந்த மைக்ரோசாஃப்ட் வழியா. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அந்த சிஸ்டத்துல உள்ள என்னென்ன மாதிரிலாம் ஷார்ட்கட் கீ இருக்கு, அதை வச்சு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை வச்சு என்ன ஆப்ஷனுக்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க.
1: இப்போ சொல்லுவாக்கா? ஓகேக்கா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அண்டோ அப்புறமா ரெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அழைச்சதை திரும்பி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, அதாவது அண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து எப்படின்னா, சாதாரணமா நம்ம வந்து ஏதாவது ஒரு டிராயிங் பண்றோம்னு வைங்களேன், அதாவது நம்ம சொல்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் வழியா நம்ம டிராயிங் பண்றோம், அந்த மாதிரி ஒரு கோடு இழுத்து போடுறோம், பார்த்தா அந்த கோடு தப்பா போயிருது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்த எரேசர் எடுத்து அடிக்கலாம். சரிப்பா, தேவையில்லாம அழிச்சிட்டமே, அந்த கோடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். அந்த மாதிரி கோடு, அந்த மாதிரி கோடு திரும்பி வரணும், நம்ம அழிச்ச கோடு அப்படி திரும்பி வரணும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் பிளஸ் இசட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு கோடு வந்து திரும்பி நமக்கு பழையபடி வந்துடும். எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கண்ட்ரோலை வச்சு தான் நம்ம சேவ் பண்ணுறதோ, அந்த சேவ் பண்ணுறத பேஸ்ட் பண்ணுறதோ, அப்புறமா அண்டூ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த கண்ட்ரோலை வச்சு தான் இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி தகவலை நம்ம இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.
0: சரி, இப்போதைக்கு அண்டூ அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு, அதாவது கண்ட்ரோல் பிளஸ் இசட் அமுக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட கார்த்திகா அவங்களுமே வந்து ஒரு சில தகவல்கள் பகிர போகிறாங்க, அதுவுமே என்னென்னு கேட்கலாம். ஒரு செடி நல்லா வளரணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி தான் ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா சாப்பாடு கல்வி மட்டும் பத்தாது, அன்பு அக்கறை பாதுகாப்புமே அந்த குழந்தைக்கு வந்துட்டு தேவை. குழந்தைங்களோட பாதுகாப்பு உரிமைனா ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்கள அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கிறது தான். ஒரு குழந்தைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கணும், அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா சிகிச்சை பண்ணணும், அவங்க பேசுறத கேட்க ஸ்கூல்லையும் வீட்லையும் யாராவது இருக்கணும். இதெல்லாமே குழந்தைங்களோட பாதுகாப்புல ஒரு பகுதி தான். சில நேரத்துல குழந்தைங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா அந்த அமைதியில கூட ஏதாவது ஒரு கவலை இருக்கும். அதனால பெற்றவங்களும் ஆசிரியர்களும் குழந்தைங்கள்ட்ட டெய்லியும் பேசும்போது இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
3: தெக்கோல இருந்து நம்பகுமார்
0: பேசுறேன். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
3: ஒரு வரி சொல்லுவீங்க, அதுல இருந்து ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னா.
0: ஓகேண்ணா, உங்களுக்கான வார்த்தை வந்து வெண்ணிலா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் சொல்லுங்கண்ணா.
3: அப்படியா, வெண்ணிலா. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா?
0: ஓகேண்ணா.
3: நிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா? அப்புறம் நிலவே விண்ணை தாண்டி வருவாயா?
0: அதான் சொல்லிட்டீங்களேனா?
3: சொல்லிட்டா. அப்புறம் வந்து
0: என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ஜானகிமா பாடின பாடல் வந்து செங்குருவி செங்குருவி தாளைமடை செங்குருவி.
0: ஓகேண்ணா. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றி.
0: ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
4: ஒரு குழந்தைய வந்துட்டு அலட்சியப்படுத்தாம கவனிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லை, அது அந்த குழந்தையோட உரிமையும் கூட. அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையுமே தைரியமாவும் நம்பிக்கையாவும் நம்ம வளர்த்து நாளை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.
0: சரி, ஓகே. குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸுமே வந்து நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்து பாடல்களும் வருது, அதையும் கேட்டு இணைஞ்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:38 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. யாரு, எங்க இருந்து அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர்?
3: என்னோட பேர் பிரவீனா.
1: சொல்லுங்கக்கா.
3: நான் அரசமங்கலத்துல இருந்து பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கோம்க்கா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
3: படம் ஒரு எழுத்து சொல்லுவீங்க, அதுல உள்ள பாட்டுகளை சொல்லணும்.
1: சரிக்கா, உங்களுக்கான வார்த்தை வந்து காற்று. காற்று அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீங்க சொல்லலாம்.
3: காற்று என் வாசல் வந்தாய்.
1: ஓகே.
3: அப்புறம் காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன்.
1: ஓகே.
3: அப்புறம் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும். காற்று இதுதான் இப்போதைக்கு ஞாபகம் வருது.
1: ஓகேக்கா, ஞாபகம் வந்த வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: எனக்கு வந்து என்ன பாட்டு, அந்த விக்ரம் படம் இருக்கு, அனியன் படத்துல இருந்து நோக்கியா பாட்டு போடுங்க.
1: ஓகேக்கா. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
3: தேங்க்யூக்கா.
1: ஓகே, ஆர்எஸ் மங்களத்துல இருந்து நம்ம பிரவீனாக்கா நம்ம கூட ஜாயின் பண்ணி பேசினாங்க. ரொம்ப அருமையா நம்ம கேட்ட கேள்விகளுக்கான பதில், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து நம்மளுக்கான ஸ்பெஷல் கீ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
4: ஆனந்தன், இயற்கை உழவன், திருப்பத்தூர் மாவட்டம்.
1: ஓகேண்ணா. ஓகே, சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். ஜாபீர் தம்பி எப்படி இருக்காரு?
2: ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
4: காலையில இருந்து மாலை வரையிலும் கடல் ஓசை என் காது நினைத்துக் கொண்டே இருக்கிறது. நல்ல சமுதாய கருத்துக்கள் சொல்றீங்க. சமுதாயம் திருந்தறதுக்கு என்னென்ன வேலைக்குதோ அவ்வளவுத்தையும் செய்யறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது.
1: ரொம்ப நன்றினா உங்களோட பாராட்டுக்கு. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
4: ஆமா, வார்த்தையில இருந்து பாடல் பிளே சொல்லணும்.
1: சரி, நான் உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா நெஞ்சம். நெஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்களை சொல்லலாம்.
4: நெஞ்சம் மறப்பதில்லை என்ற ஒரு பாட்டு, ஒரு பழைய பாடல்.
1: ஓகேண்ணா.
4: நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் ஒரு பாடு வரும்.
1: ஓகேண்ணா.
4: அப்புறம் நெஞ்சிருக்கும் நாளை இந்த வாழ்விருக்குன்னு ஒரு, அது ஒரு பழைய பாடல் வரும்.
1: ஓகேண்ணா.
4: நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
1: சூப்பர்ண்ணா.
4: அப்புறம் அவ்வளவுதான் வருது, அதுக்கு மேல எனக்கு எடுத்து கொடுக்க முடியல.
1: சரி, ஓகேண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
4: நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என்ற பாட்டை கொடுத்து.
1: அண்ணா, புது பாடல்கள் கேட்கணும்னா நீங்க?
4: புது பாடல்களே கேட்கணுமா? ஜாபீர் தம்பிக்கா இது.
1: சரி, ஓகே. ஜாபீர் தம்பிக்கான ஒரு பாடலா வந்து தேடி கொடுத்துறோனா?
4: ரைட். நன்றி, நன்றி.
1: ரொம்ப நன்றி. நான் நன்றி. ஓகே, நம்ம ஜாபீர் தம்பிக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், அதனால இப்போ ஜாபீர் தம்பியை பேச விடுறதா நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கீ, ஷார்ட்கட் கீ பத்திலாம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு சொல்லித்தாங்க.
2: ஓகேக்கா. அப்புறமா இந்த ஜெராக்ஸ் கடையில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க, அப்புறமா டக்குன்னு பார்த்தா பிரிண்ட் அடிச்சு அப்படி நம்ம ஜெராக்ஸ் மிஷின்லேருந்து எடுத்து நமக்கு தந்துடுவாங்க. அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் பி அப்படின்ற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே இந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது அந்த கண்ட்ரோலையும் அந்த பியையும் அமைக்க பிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பிரிண்ட் வந்து ஜெராக்ஸ் ஆகி நமக்கு வரும். சும்மா நார்மலாக இருக்கிற ஒரு கீபோர்டு அப்புறமா ஒரு கம்ப்யூட்டரில் போயிட்டு கண்ட்ரோல் பிளஸ் வி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உடனே பிரிண்ட் ஆகிலாம் வராது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வந்து நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுக்குற மூலமாக தான் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரிண்ட் ஆகி வரும். சரிப்பா, இதை நம்ம எப்படி வந்து இப்போ ஊர் வேலை பார்த்துட்டோம், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஒரு தத்துவத்தை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா, செல்லில் பொறுத்த வரைக்குமே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணால் காப்பி ஆயிடும். ஆனால் இந்த ஒரு சிஸ்டம் மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் சி அதை கொடுத்தோம்னா போதும், அது காப்பி ஆயிரும்.

0: நீ இன்னொரு டைம் ட்ரை பண்ணு, உன்னால் கண்டிப்பாக முடியும், நான் உன் கூட இருக்கேன்னு அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணலாம். அப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து புதிய தைரியம் கிடைக்கிது. அதே மாதிரி பெற்றவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வார்த்தையிலையும் தன்னம்பிக்கையாகவும் வளரவும் முடியும், தன்னம்பிக்கையற்று நிற்கவும் முடியும். அதனால் கோபத்தில் பேசுகிற வார்த்தையை காட்டிலும் அன்பாக பேசுகிறதுக்கு நிறைய வலிமை இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு பெற்றவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் பேசுகிறதையும் அப்படியே மனசில் வச்சுப்பாங்க. அவங்க செய்கிற தவறை திருத்தணும், ஆனால் வந்துட்டு அவங்க மனசு அந்த இடத்துல உடஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து குறைகளை சுட்டி காட்டுறதை விட அவங்க முயற்சி எண்ணி பாராட்டலாம். அப்படி நம்ம ஒரு பாராட்டு உருவாக்குற அந்த தன்னம்பிக்கையை 100 விமர்சனங்களாலும் உருவாக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல மனிதராகவும் சாதனையாளராகவும் அந்த குழந்தைய வந்துட்டு உருவாக்குவோம்.
1: அப்படி உருவாக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கான பாராட்டுகளை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
5: ஜாபீர்.
4: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அருள் இருந்து பேசுறேன்.
4: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
4: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா? உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா இதயம். இதயம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள்லாம் நீங்க சொல்லலாம். என்னக்கா, என்னாச்சு?
6: யோசிக்கவே இல்லை, தெரியலையே. இதயம்,
4: நிறைய பாடல்கள் இருக்கே.
6: நிறைய இருக்கு, கேட்கக்குள்ளதான் வர மாட்டேங்குதே.
4: சரி, ஒரு யோசிச்சு ஒரு ரெண்டு பாடல் சொல்லுங்கக்கா.
6: அதுதான் டக்குன்னு வரலையே, நீங்க கஷ்டமா கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன்
4: நானு. சரி ஓகேக்கா, அப்ப இன்னொரு நாள் ஒரு நல்ல கேம்ல கலந்துக்கிறீங்களா?
6: கண்டிப்பா.
4: சரி ஓகேக்கா, ரொம்ப நன்றி.
6: நன்றிப்பா.
4: ஓகே, நம்ம வசந்தி அக்காவுக்கு வந்து பாடல்கள் தெரியல அப்படின்னா கூட ஒரு ஆர்வத்துல வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி பேசுனாங்க, பரவாயில்ல. இன்னொரு நாளைக்கு கூட வந்து அக்கா வந்து ஜாலியா விளையாடுவாங்க. சரி சொல்லுங்க ஜாபி, நம்ம வந்து கடைசி தகவல்கள் வந்து நீங்க ஷார்ட்கட் கீ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க.
5: ரெண்டு கீ பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, முக்கியமா இந்த சேவ் பண்றது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அதை கொடுத்தாலே போதும், அது நமக்கு வந்து சேவ் ஆயிரும். சரிங்களா, இந்த இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணுறது கூட கண்ட்ரோல் பிளஸ் சி, அதாவது காப்பி அப்படின்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி தான் வரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வி அப்படின்றது கொடுத்துருப்பாங்கக்கா. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பிரிண்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தே வி கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்புறமா கண்ட்ரோல் பிளஸ் சி, அதாவது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகும். இப்போ ஒரு ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கும் போது இது தேவையில்லாத இந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மவுஸை வச்சு அது எந்த லைன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கட் ஆயிரும். இதுதான் சிம்பிள் கீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இப்போ
4: இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேசிக் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது கண்ட்ரோலையும் ப்ளஸ் அமைக்கி எஸ் அமைக்கிடுவாங்க. சேவ் பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோலு அப்புறம் ப்ளஸ் இருக்குமா ஆரோ அதையுமே வந்து அமைக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரே நேரத்தில் வந்து அமுக்கணும். எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு.
5: ஓகேக்கா, இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது.
4: சொல்லுங்கள்.
5: என்ன அப்படின்னா, அந்த கேபிட்டல் அப்புறமா ஸ்மால் லெட்டருக்கு மாற்றணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கும். அதாவது கேப்ஸ் லாக் அப்படின்றது கீபோர்டோட சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து என்னென்னா கேபிட்டலில் மாறிடும், இன்னொரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலில் மாறிடும், அவ்வளோதான்க்கா.
4: சரி ஓகே, ஒரு சின்ன டிப்ஸோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதனால இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 14 கிலோமீட்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
5: ஜாபியர். இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். மழை அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? பள்ளி பருவத்துல மழை காலம் ஆரம்பிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குமே ஒரு அட்டகாசமான துடிப்பு. என்ன அப்படின்னா, எப்படா லீவ் விடுவாங்கன்னு டிவியவே எனி டைம் பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து குழந்தைங்க பருவத்திலிருந்து மாறும், பெரியவங்களாக மாறிவோம் நம்ம. நியூஸ் சேனல் டெய்லி காலையில் 6-9 மணி வரைக்கும் டெய்லியும் ஓடிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியலையே, லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களோட மைண்ட் செட்டுமே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி மழை வந்துருச்சு அன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா பள்ளிக்கு தானே லீவ் விட்ருக்காங்க, நம்ம விளையாட்டுக்கா லீவ் விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், தெருவுலையே போய் நின்று மழையில் நல்லா ஆட்டம் போடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம், வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் வேற மாதிரி ஆகும். அப்போ கூட மழை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே மாட்டோம், மழை வரணும் அப்படின்னு நினைப்போம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சென்னை மாதிரியான சிட்டிலெலாம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து இந்த நேரத்தில் ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அப்படியே குளிர்ச்சியாக காற்று அடித்தாலாவது நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனநிலையெல்லாம் கொஞ்சம் மாறிடும். அந்த மாதிரி நேரத்துலையும் மழை வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த வெயில் அதிகமாக இருக்கிற காலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கோடை காலம். கோடை காலத்தில் பெய்கிற மழையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடை மழை நம்மளுடைய பகுதிகளில் போதுமான அளவுக்கு பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதனால கடலுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜானியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் ஜெயபிரகாஷ், பாம்பன், பாரம்பரிய மீனவ குடும்ப சார்ந்தவர்.
2: நம்மளுக்கு வருடா வருடம் வந்து இந்த கோடை காலங்களில் மழை அப்படின்றது பெய்யும். இந்த வருஷம் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கோடை மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: அதாவது உண்மையிலேயே வந்து இது நல்ல ஒரு கேள்வி தான். ஏன்னா நீண்ட காலமாக நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன், பல்வேறு காலகட்டங்களை மக்கள் உலகம் கடந்து வந்திருக்குது, இந்த மாநிலம் மாவட்டம் கடந்து வந்திருக்கு. அந்த வகையில் பார்த்துருந்தா நான் வந்து ஒரு 80ல் இருந்து பார்த்தோம்னா ஓரளவு படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டு தான் கோடை மலைகள், எந்த மலையினாலும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த வருஷத்தில் வந்து நம்ம ஊரில் பெரும்பாலும் பாம்பன் இந்த ராமேஸ்வரம் பகுதியில் அந்த என்ன சொல்கிறது, நம்ம தாழ்க அளவில் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு இயற்கை மாற்றத்தில் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா என்ன உண்மையிலே வந்து நாலாவது மாதம் கிணத்தடி தண்ணி நீ கீழே போயிடும். முன்னெல்லாம் நம்ம எல்லாம் சாதாரணமாக கிணறுலாம் இறக்கி தான் வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம உரல் இருக்கிறனால மோட்டர் இருக்கிறனால பெரும்பாலும் அதை உற்று பார்க்கற முடியல. ஆனால் சில இப்போ வந்து என்னென்னா பார்த்தாக்கி போய் பார்க்க உண்மையிலே ஒரு சந்தோஷம். நிலத்தடி நீர் நல்லா ஒரு 4 உரல் 3 உரல் எப்போ வழக்கமாக கிடக்கும்ல, அது மாதிரியாகவே வந்து நல்லா பரவாயில்லாமல் இப்போ பார்த்தா நம்ம ஊரில் வந்து ஒரு 5 அடி 4 அடியில் தண்ணி இருக்க மாதிரியே இருக்குது. அது உண்மையிலே வந்து மக்களுக்கும் ஒரு நன்மையான விஷயம். மரம் செடி கொடிகள் பூமி வந்து உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அற்புதமான இயற்கையில் தண்ணி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணும், குளித்தன உடம்பு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி பூமியை இந்த வருஷத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதனால் வந்து இந்த இயற்கையினுடைய மாற்றத்தை ஒரு வரவேற்கத்தான் செய்யும் நம்ம ஊரில் பகுதியில்.
2: நம்மளுக்கு எப்பயுமே வருடா வருடம் பெய்யக்கூடிய பருவமழை அப்படின்றத தாண்டி இந்த வருஷம் மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே பெஞ்சிருக்கு. ஒரு தடவை மேக வெடிப்புலாம் வந்துருச்சு, ஊரே வெள்ளக்காடாயிருச்சு. இந்த மாதிரி மழை வந்து நம்மளோட பகுதியில் இந்த வருஷம் அதிகமாக பெஞ்சிருக்கிறதுனால கடலில் இது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க?
3: அதாவது உண்மையிலேயே கடலுக்கும் மலைக்கும் வந்து நிறையா ஒரு உறவுகள் இருக்குது. தொப்பில் கொடி உறவு சொல்கிறாங்க, அதே மாதிரி அதுக்கு ஒரு உறவு இருக்குது. உண்மையிலே வந்து இயற்கையுடைய இதில் வந்து தண்ணி கடலில் வந்து மழை பெய்யினாக்கி உண்மையிலேயே அது வந்து மீனுக்கு ஒரு உற்பத்திக்கு ஒரு உகந்த ஒரு சூழல் தான் சொல்லணும். நம்ம அப்படி தான் சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாக. அதனால் வந்து உண்மையிலே வந்து அதனுடைய மாற்றம் வந்து கடலில் வந்து இயற்கையிலே வந்து ஒரு அற்புதமான மீன் உற்பத்தி ஆகிறதுக்கு நிறையா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் இன்னமும் மேகம் வெடிச்சு சொன்னாங்கல்ல, உண்மையிலே 1 மணி நேரத்துக்குள்ளே 1 டன்னு ஓங்கி அடித்தா 1 டன்னு சொன்ன மாதிரியா உண்மையிலே அற்புதமான ஒரு மழையெல்லாம் நமக்கு பெஞ்சிச்சு. அதே மாதிரி கோடை மழையும் பெஞ்சிச்சு. அதனால் வந்து கடலில் வந்து மாற்றம் வந்து உண்மையிலே இருக்கணும், மீன் நினச்சிட உற்பத்தி கூட இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு இந்த வருஷத்தில் வந்து இல்லாத மாதிரி நான் அறிகிறேன். கடற்கரையை போய் பார்க்குறேன், எல்லா வருஷம் தடைக்காலம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் 15 நாள் வர அந்த பழைய மாதிரி அந்த மீன் கம்மியாக வரும். அப்புறம் ஒரு 15 நாள் கடந்த உடனே அந்த கடலுடைய ஒரு அமைதி, அந்த விசைப்படகு போகாமல் இருக்கிறனால அந்த கடல் வந்து அமைதியாக இருக்கிறனால அந்த மீன்கள்லாம் வந்து தங்கி சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மலைக்கும் இழுவைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இந்த வருஷம் எப்போவுமே பார்ப்போம், இறால் வந்துச்சு, அது வந்துச்சு, அந்த மீன் வந்து இந்த மீன் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். மீனவர் சொல்லும்போது ஆமாம் போட்டுலாம் இழுக்கலையில இந்த வருஷம் நிறையா வரும்ப்பா, ஆள் வரும்ப்பா, மீன் வரும்ப்பா அப்படின்னு மீனவர்கள் பேசுவார் கடற்கரையில். நான் டெய்லி கடற்கரை போயிடுவேன், வட கடற்கரை டெய்லி போயிடுவேன். அந்த மக்கள் பேசுகிறது இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதன் அடிப்படையில் வந்து இந்த வருஷம் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது எதிர்பார்த்த மாதிரி தொழில் இருக்குமா என்கிற ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் உண்மையிலே மழை வந்து எல்லா வருஷத்திலும் கூட பெஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா மீனுடைய கடல் வந்து உற்பத்தி கூட இருக்கணும். ஆனால் வந்து மக்கள் மீனவர்கள் வந்து கடல் போயிட்டு பார்த்தா எல்லா வகையிலையும் மீன் எல்லா வருஷத்தோட கம்மியாக இந்த வருஷம் சீசன் எல்லாமே இந்த நாட்டுப்படகுல வருஷம் எல்லா வருஷமும் வந்து போதிய அளவு நல்லா தொழில் நடந்துச்சு. இந்த 40-60 நாள் போட்டுக்கார போனால் நமக்கு ஏதோ வந்து 10 லட்சம் கிடச்சி, 5 லட்சம் கிடச்சி, 2 லட்சம் கிடச்சி தொழில் கோலாவில் அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் மக்கள் ஒரு ஏமாற்றத்துலேயே ஆகிட்டோம், எதிர்பார்த்த மாதிரியே இல்லையே, என்னென்னமே தெரியல, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தொழிலில் நாட்டுப்படகில் இருக்கிறாங்க. ஆனால் இயற்கையினுடைய மாற்றம் வந்து உண்மையிலேயே வந்து என்ன செய்வோம், ஒரு பொருள் கீழே விழுந்துடும். ஒரு லக்கத்தில் நம்ம உத்தேஜத்தில் பார்ப்போம், அது வேறு லக்கத்தில் கிடக்கும். அதே போல் நம்ம மீனவர்கள் மதிக்கிறது இந்த வருஷம் அப்படி எதிர்பாரமாக இருக்காது போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கையினுடைய இது நம்ம முழுசாக நம்ம அறிய முடியாது. கடலில் எதிர்பாராக மக்களுக்கு கிடைக்கணுங்கிறது நம்ம எண்ணமாக இருக்கணும். ஏன்னா பல லட்ச ரூபாய் செலவழித்து பல நாள் 60 நாள் கடந்து போகும்போது மக்கள் ஒரு ஏமாற்றது வர நிறுத்தம் இருக்கக்கூடாது. அதனால் கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு இயற்கை மாற்றத்தை கொண்டு வரணும். மக்கள்லாம் வந்து அந்த மீனவர்கள்லாம் ரொம்ப வேண்டாம், அதனால் அது வேண்டது கடவுள் நிறைவேற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம்.
2: கண்டிப்பாக எல்லாருடைய நம்பிக்கையுமே அதுதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுபோக விலைவாசி கம்மியாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் விலைவாசியும் நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரியான விலைவாசிகள் இல்லை. ஸோ நான் எப்படினாலும் நம்ம தொழிலை ஓட்டியே ஆக வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து நம்மளுக்கு இதை தவிர்த்து வேறு வாய்ப்புகளும் தொழில்களும் நம்மளுக்கு இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் அப்படின்னு எல்லோரும் நம்புவோம், கண்டிப்பாக வரும். ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: கருத்துக்கு கேட்க வந்ததுக்கு கடவுளை எப்படி நன்றி சொல்லி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
4: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம் அண்ணா, நான் தெக்குவாடி முந்தல் முனையில இருந்து கருப்பையா பேசுறேன்.
4: நம்மளோட பகுதியில வந்து இந்த வருஷம் மழைக்காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மழைக்காலங்கள் வந்து ஓரளவுக்கு நிறைய மழையே நம்மளுக்கு பெஞ்சிருக்கு. அதிகமாக மேக வெடிப்புலாம் ஏற்பட்டு நிறைய மழைகள்லாம் நம்மளுக்கு மழைக்காலங்களில் வந்துச்சு. அதே நேரத்தில் நம்மளுக்கு எப்பயுமே வெயில் காலத்துலேயும் ஒரு மழை பெய்யும், கோடை மழை. இந்த வருஷம் கோடை மழையோடைய அளவு உங்களுக்கு நம்மளுடைய கடலுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா?
5: இந்த வருஷம் கோடை மழை வந்து கடலோட தன்மைக்கு வந்து போதுமான அளவுக்கு கடலில் வந்து பெஞ்சிருக்கு. அதுவும் நம்ம மாவட்டத்தில் நம்ம கடல் பகுதிகளில் வந்து இந்த வருஷம் கோடை மழை வந்து காணத்தக்கன மழை தான் பெஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கரெக்டாக மழை பெஞ்சு முடிய கொஞ்சம் காற்றும் கூட இருக்குது, அதனால் வெப்பநிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா இந்த நேரங்களில் வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு அதை சரியற்ற அளவுக்கு வெப்பமும் பரவலமாக இருக்கும் மழை பெஞ்சதுனால.
4: இது நம்மளுடைய கடலுக்கு வந்து என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன்?
5: கடலுக்கு வந்து கரெக்டாக பருவ காலங்களில் வந்து கரெக்டாக அடிக்க வேண்டிய காற்று கரெக்டாக அடிக்கணும், பெய்கிற மழை கரெக்டாக பெய்யணும். முன்ன பின்ன அடிச்சிச்சுன்னா வந்து சீசன்கள் வந்து எங்களுக்கு மாறி மாறி தொடங்கும். எப்படின்னா அந்த நேரங்களில் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லாம் மழை இதுக வரும், முரல் இதுகப்படும். இப்போ கொஞ்சம் பிந்தினது ஒன்று தொழில்ச்சி பிந்தினதுனால ஒரு மாதம் பிந்துச்சுன்னா அந்த முன்னக்கூடி ஏன் பண்ணி இருக்கிற தொழில்கள் வந்து பின்தாங்கிக்கிட்டே வரும். அதனால தான் பாதிப்பாக இருக்குமே தவிர மற்ற எந்த பாதிப்புகளும் இருக்காது.
4: இப்போ நம்மளுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த வாடை காலங்களில் கிடைக்கக்கூடிய மீன்களுடைய சுவை அப்படின்றது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல தண்ணி பட்டிருக்கும், அந்த நேரத்தில் மழையும் நம்மளுக்கு அதிகமாக பெய்யும். அப்போ வந்து ஓடைகள்லேருந்து ஆறுகள்லேருந்து வர தண்ணி எல்லாமே நம்மளுக்கு கடலில் போய் சேரும். அந்த நேரத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய மீன்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வெயில் கம்மி, அதே நேரத்தில் மழை வந்து அதிகம். இந்த வருஷம் வரக்கூடிய மீனை பற்றி உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன, நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மீன்கள்?
5: மீன் வந்து கடல் வளங்களில் வந்து பொதுவாக கம்மாய்கள் ஏரிகள் இதுகளில் இருந்து வர்ற மீன்களோட கடல் மீன் வந்து எப்பயுமே டேஸ்டாக தான் இருக்கும். இவன் வருஷக்கணக்காக மழை பெஞ்சாலுமே கடல் தண்ணி நல்ல தண்ணியாக மாறப்போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள், மேலே உள்ள மீன்கள் தான் நல்ல தண்ணிகளை சாப்பிட்டு இதாகுமே தவிர மித்த மீன்கள் எல்லாமே வந்து மழை தண்ணியை நல்ல தண்ணிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடலோட சூடுத்தன்மை இதுகள் வந்து ஆனால் குறையும், அதனால வந்து மீன்களுக்கு வந்து அதிக அழிவு மாற்றம் கிடையாது. வெப்பநிலைகளில் வந்து சாவாது, இது பண்ணாது. அதே மாதிரி பாசி, வெப்பத்தால் சாகுற பாசிகள் இதுகள்லாம் அழியாது. அதனால் மீன்களுக்கு உணவுகள் அதிகமாக கிடைக்கும். இது ஒன்று. அது அப்போ உணவுகள் அதிகமாக கிடைச்ச உடனே இப்போ சாப்பாடு இல்லாமையே சில மீன்கள் வந்து எடைஞ்சு நல்லா இருக்காது. அப்போ பாசிகள் இதுகள் அதிகமாக வளரும் போது மீன்கள் அதை சாப்பிடும்போது நல்ல மீன்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மீன் வந்து அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மீனை பிடிச்சி நம்ம

0: சாப்பிடும் போது அதனால சத்துக்கள் கூட தான் இருக்கும். அதனால இந்த வருஷம் அது ஒன்றது வந்து நன்மை தான்.
1: ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றிண்ணா.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இதுக்கு முன்னாடி சொன்ன திருக்குறளை அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரிய காலத்துல இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெறுது, அதனால தான் உலகத்தில் மழைக்கு பேர் அமிழ்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒரு இடத்துல மழையே பெய்யலன்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம், வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு காலகட்டத்தில் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா மழை பெய்ய பெய்யவும் அதே மாதிரி நிறைய இடங்களில் குளம் குட்டை கால்வாய்கள் இது எல்லாத்தையும் மேம்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே விவசாயம் ஓரளவுக்கு செழித்து வளர ஆரம்பித்தது. இன்னமும் கூட நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. கோடை காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கும், அந்த நேரத்தில் வீட்டில் நம்ம நிறைய பேருக்கு செடி வளர்க்குற பழக்கம்லாம் இருக்கும். ஒரு நாள் தண்ணீர் விடலைன்னா பாருங்களேன், அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க, வாடி வதங்கி போய் நிற்கும். அதே போல தான் விவசாய நிலத்திலையும் இருக்கக்கூடிய பயிர்களும் கூட. அதுலேயும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் மழையை நம்பியே நிறைய பயிர்களை வந்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி விதைக்கிற பயிர்களுக்கு கோடை மழை பொய்த்து போயிருச்சுன்னா என்னாகும்னு யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக கஷ்டம் தாங்க. சரி, கோடை மழை ஏன் மீனவர்களும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில். ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியலுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். முன்னாடி சொன்ன திருக்குறளுக்கான பொருள் என்ன? கடலை பார்க்கும்பொழுது நம்ம ஆச்சரியத்தோட தான் பார்க்குறோம் இல்லையா? கடல்ல எவ்வளவு நீர் இருக்குது, என்னதான் இவ்வளோ பெரிய கடல் இருந்தாலும் அதில் அவ்வளவு நீர் இருந்தாலும் கூட மழை பொய்த்து போச்சு அப்படின்னா உயிரினங்கள் பசியால் வாடும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு. பொதுவாகவே கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய உலகத்துக்கு தேவையான மழை மேகங்களில் பெரும்பாலான மழை மேகங்கள் கடல்ல இருந்து தான் புறப்படுது, கடல்ல இருந்து தான் பெறப்படுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாகும் போது கடல் நீர் அதிகமாக ஆவியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிகமாக ஆவியாகும் பொழுது நீர் மட்டும்தானே ஆவியாகுது, அப்போ உப்புலாம் கடல்லையே தான் இருக்கும். அப்போ கடலுடைய உப்புத்தன்மை அதிகமாகுது. இந்த கடலுடைய உப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது பல உயிரினங்கள் இதால் பாதிக்கப்படுது. என்ன காரணம்னா அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த இடங்களுக்கு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தான் தங்களுடைய உடல் அமைப்பை கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு உப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது அந்த உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இந்த கோடை மழை இதனால் என்ன பண்ணுதுன்னா அந்த உப்புத்தன்மையை சமநிலைப்படுத்துது. இதுதான் கோடை மழைக்கான முக்கியத்துவம் நம்மளுடைய கடலில். அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் எதுக்காக அதிகமாக மீன்பிடி தடை காலம் போடுறாங்க? ஏன்னா மீன்களுடைய இனப்பெருக்கம், குறிப்பாக வணிக மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்காக. இந்த வணிக மீன்களுடைய இனப்பெருக்கத்தை நல்ல சூழ்நிலையாக அமைச்சு தர்றது இந்த கோடை மழை அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலில் கோடை நேரங்களில் எக்ஸ்ட்ரா சேரக்கூடிய கழிவு பொருட்களெல்லாம் அகற்றுற பணியையும் இந்த கோடை மழை செய்யுது. அதனால தான் கடலுக்கும் கோடை மழை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கடலுக்கு மட்டுமா முக்கியம், கடலுக்கு முக்கியம்னா நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? அதனால கோடை மழை மீனவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, மீனவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உழவு தொழிலுக்கு இது எவ்வளவு முக்கியமானது தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்ட இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இதுக்கு முன்னாடி சொன்ன திருக்குறளுடைய பொருள் என்ன? மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும். மழை நீர வருவாய் அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான பங்கு என்னன்னா, மழை நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உழவு தொழிலுக்கு தான். உழவு செய்யற இடத்துக்கு முக்கியமான தேவையா இந்த கோடை கால பயிரையும் கோடை மழை நீரையும் சொல்றாங்க. என்ன காரணம்னா, இந்த கோடை காலத்துல நம்மளுக்கு அதிகமா மழை கிடைக்காது, நீர் கிடைக்காது. அந்த நேரத்துல நீர் அதிகமா தேவைப்படாத பயிர்களை நம்ம உழவு செய்யணும். இதைத்தான் மணாவாரி பயிர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, எள்ளு, பயிர் வகைகள், கேழ்வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரியான பயிர்களை தான் இந்த நேரத்துல விதைப்பாங்களாம். இதுக்கு நீர் அதிகமா தேவையில்லை. அதே நேரத்துல கிடைக்கிற நீரை தக்க வச்சுக்கிற பண்பும் இந்த மாதிரியான பயிர்களுக்கு இருக்குதான். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பா மண் வளத்தை அதிகமாக்குறதுக்கும் அடுத்ததான் நம்ம போட போற நெற்பயிர்களுக்கு இது முக்கிய உரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீரை நிலத்திலேயே தக்க வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த பயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். இந்த பயிர்களை பயிரிடுறது மூலமா பூச்சி தொல்லையும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, பூச்சிகள் இந்த நேரத்துல மண்ணுக்கடியில போய் இந்த கூட்டுப்புழுக்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த நேரத்துக்காக நம்ம ஏர்போர்ட்டு உழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள்லாம் மேலே வந்துருமா, அந்த மாதிரி மேலே வரும்பொழுது அதை பறவைகள் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் களைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோடை மழை அப்படின்றது நெய்தலுக்காக இருந்தாலும் சரி, மருதம் திணைக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருமையான பாடல்களோடு இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இந்த நேரத்துல நம்மளுடைய உடல் அதிக சூடா இருக்கும், அதாவது கோடை நேரங்கள்ல. அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு மீன் உதவி செய்யுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நீங்க நம்பிதான் ஆகணும். அதுதான் கிழங்கா மீன். இந்த கிழங்கா மீனை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுடைய உடல் சூட்டை அது தணிக்கும். அதே போல இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி, தோல் அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த கிழங்கான் மீன்கள் சரி செய்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல இந்த கிழங்கான் மீன்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இருக்குது. அதே போல ஒமேகா 3 புரோட்டீன் சத்தும் இந்த மீன்களில் அதிகமாக இருக்குது. அதனால கிழங்கான் மீன்கள் கிடைக்கும் பொழுது குறிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிழங்கான் மீன்கள். இறுதியாக, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியாராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் அப்படின்னு வள்ளலார் ரொம்ப அருமையான ஒரு பாடலை சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுறது பயிரை மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற மனிதர்களையும் தான். அதனால நம்ம உணவை வீணாக்குறதுக்கு முன்னாடி அடுத்தவரையும் நம்ம யோசிச்சு நம்ம செயல்படணும். அந்த மாதிரி செயல்பட்டோம்னா உணவு வீணாதல் தவிர்க்கப்படும், மற்றவருக்கு உணவு கிடைக்கும், பசியின்மை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நல்லவருக்கு நல்லவரே, நாணயந்தா உள்ளவரே.

0: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோடு சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மாலதி சந்திரசேகரன் எழுதின ஆக சிறந்த ஆயுள் காப்பீடு. கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள போலாமா? மத்தியான வெயில் அப்படி அடிச்சிட்டு இருந்துச்சு, அந்த சூட்டை யாராலுமே தாங்க முடியல. அப்பா வேகுதே, என்ன இப்படி வெயில் அடிக்குது, அனலா கொளுத்துதே அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா வெயில் என்னதான் அங்க கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துனாலும் அந்த அரசு ஆஸ்பத்திரியோட பிரசவ வார்டு ஜன்னல்ல வேப்ப மரத்து காத்து ரம்மியமா அடிச்சிட்டு இருந்துச்சு. வெயில் தகச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேப்ப மரத்து காத்து மட்டும்தான் ரொம்ப இலகுவா எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்கக்கூடிய விதத்துல இருந்துச்சு. ஆஸ்பத்திரியோட வார்டுக்குள்ள இருந்த புழுக்கத்தெல்லாம் அந்த காத்து தான் தணிச்சிட்டு இருந்துச்சு. மர நிழல்லையும் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க, அந்த வார்டுக்கு பக்கத்திலயும் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க. அதுக்கான முக்கிய காரணமே அந்த மரத்துல இருந்து வர்ற காத்தும் நிழலும் தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல 3 நாளைக்கு முன்னாடி பிறந்த தன்னோட ஆண் குழந்தைய நெஞ்சோட அணைச்சபடி மீனாட்சி உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களோட முகம் பிரசவ களைப்பிலையும் தாய்மையோட பேரொளியால பிரகாசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பெஞ்சு உயிர் அந்த அம்மாவோட மார்பு சூட்டுல உலகத்தையே மறந்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து மீனாட்சிக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன். குழந்தையும் தன்னையும் பார்க்க வர்றதா அவங்க ஃப்ரெண்டு காலையிலேயே போன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் தெரியப்படுத்தினாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாது. எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. ஆக சிறந்த ஆயுள் காப்பீடு அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மீனாட்சியை பாக்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு சுமதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. சுமதி நகர்ப்புறத்து நவீன சூழல்ல வளர்ந்து பன்னாட்டு நிறுவனத்துல நல்ல வேலையில இருக்கிற ஒரு பொண்ணு. கை நிறைய சம்பளம் மட்டும் இல்லாம வசதியான ஒரு வாழ்க்கையவும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மீனாட்சிய பார்த்ததும் சுமதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்ட அன்போட கட்டி பிடிச்சாங்க. வேர்க்க விறுவிறுக்க குழந்தைக்கு மீனாட்சி பால் கொடுக்கறத பார்த்ததும் சுமதிக்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு கோபம் வந்துச்சோ தெரியல. அது தன் ஃப்ரெண்டு மேல இருக்கிற பாசத்தினாலயா, இல்ல அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பொறுக்க முடியாம பேசினதுனாலயான்னு தெரியல. என்ன மீனாட்சி, ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? காலம் எவ்வளவோ மாறி போச்சு, இப்படி வேர்க்க விறுவிறுக்க நீ பால் கொடுத்தே ஆகணுமா? பால் டபால கொடுத்தாதான் என்ன? இருக்கட்டும் சுதா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாதான் ஆரோக்கியம், அதை கொடுக்காம எப்படி என்னால பால் டபால கொடுக்க முடியும்? நீயே சொல்லு. அந்த காலத்து ஆள் மாதிரி பேசாத. ஈர், என் ஹேண்ட்பேக்ல ஒரு விலையு சொந்த பால் பவுடர் இருக்கு, அதை எடுத்து குழந்தைக்கு கலக்கி கொடு. இங்க எவ்வளவு வெக்கையா இருக்கு தெரியுமா? இருக்கிற கஷ்டத்துல நீ வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? ஏதாச்சும் கஷ்டம், காசு தேவைப்படுது, உதவி செய்யணும் கேட்டா நான் பண்ணாமல் அடி போறேன்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சுதா. அம்மா சாப்பாடு வாங்குறதுக்கு ஹோட்டல் வரைக்கும் போயிருக்காங்க, அவர் சாயந்தரம் தான் வருவாரு. நான் குழந்தைய பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன், அப்போதான் நீ போன் பண்ண. எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் பெருசாவே தெரியல. அப்ப நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைக்கல? ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. என்ன ஆனாலும் நீ என்னோட உயிர் தோழி, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்ப நான் சொல்றது கேளு, இந்த பால் டபாவை எடுத்து உன் குழந்தைக்கு கொடு. சுதா, எனக்கு இங்க வெக்கையாலாம் இல்ல, நான் கஷ்டமும் படல. இங்க பாரு, அந்த வேப்ப மரத்துல இருந்து எப்படி நல்லா காத்தடிக்குதுன்னு பாரு. இந்த வெக்கைக்கு இந்த மரத்தோட காத்தே எனக்கு போதும். நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன் மீனாட்சி. வேர்த்து ஊத்திட்டு இருக்கு, உனக்கு இந்த காத்து இதமா இருக்கா? பால் டபால பால் பவுடர் போட்டு கலக்கி கொடுத்தமா, குழந்தைய தூங்க வச்சோமான்னு இல்லாம. பச்சை குழந்தைக்கு நான் பால் பவுடர் கொடுத்து பழக்க விரும்பல, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சுதா அப்படின்னு மீனாட்சி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. சுமதியோட ஆசைப்படி அவங்க கொடுக்க வந்த அந்த பால் டபாவை மீனாட்சி வாங்கிருப்பாங்களா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்டேன் மீனாட்சி. எதுக்கு இந்த வெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு? இப்பெல்லாம் நவீன உலகம் எவ்வளவோ முன்னேறி போச்சு. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. வேலைக்கு போற உனக்கும் அலைச்சல் இருக்காது, உன் அழகும் கெடாது. வெளிநாட்டுல கூட இந்த டப்பாவை தான் யூஸ் பண்றாங்க. இந்த பால் பவுடரை, இந்த பால் டப்பால கலக்கி மட்டும் கொடுத்து பாரு உன் குழந்தைக்கு. உன் குழந்தைக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிரும். இதுக்கு டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் வேணும்ன்ற அவசியமே இல்லை. குழந்தையும் சீக்கிரமா வயிறு நிறைஞ்சு நிம்மதியா தூங்கிரும். நான் சொல்றேன்ல கேளு. மீனாட்சி அவங்க ஃப்ரெண்டை நிமிந்து பார்த்து தன்னோட உதட்டல ஒரு மெல்லிய புன்னகை ஏந்தி அழகா சிரிச்சாங்க. அவங்களோட கண்கள் சுமதியோட அறியாமைய கண்டு இறங்கி போச்சு. குழந்தைய மெதுவா தூக்கி தன்னோட தோளோட சாச்சிட்டு தன் ஃப்ரெண்டை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. சுமதி, உன்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். என் மனசுல பட்ட எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற? நீயும் விடாபடியா பேசுறத நிப்பாட்டாம பேசிக்கிட்டே இருக்க, நானும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம தவிச்சுக்கிட்டே இருக்க. இப்படியே இருந்தோன்னு வை, அப்புறம் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போமே ஒழிய நம்மளோட குழப்பம் தீந்து போகாது. சரிங்க மேடம், இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? விளக்கமா எனக்கு சொல்லுங்க. சுமதி, நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த டப்பா பாலுங்கிறது வெறும் செயற்கையான உணவு மட்டும்தான். ஆனா இந்த தாய்ப்பாலுங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அது என் உசுரோட உசுறு கலந்த ஆக சிறந்த மருந்து. எல்லாம் சரிதான், ஆனா இங்க இருக்கிற சூழலையும் உன்னோட உடம்பையும் பார்க்கணும்ல. கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கூட கொஞ்சம் கஷ்டப்படுவியா என்ன? நான் இங்க எந்த கஷ்டமும் படலன்னு உன்கிட்ட வந்ததுல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அது உன் காதல கேட்கவே இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு மனுஷங்களா தெரியலையா என்ன? எங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு அரசு ஆஸ்பத்திரியில பாக்குறதுல முழு விருப்பம். என் வீட்டுக்காரு, என் மாமியாருன்னு எல்லாருக்கும் விருப்பம் தான். அதுக்கப்புறம்தான் நாங்க இங்க வந்து சேர்ந்தோம். இங்க எல்லாரும் நல்லா எங்களை பாத்துக்கிறாங்க. நானும் என் குழந்தையும் பத்திரமா ஆரோக்கியமா இருக்கும். இங்க வேர்த்து ஊத்துறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கு பாக்குறல்ல, ஆனாலும் வேர்த்து ஊத்துது. காரணம் என்னன்னு நினைக்கிற? கொளுத்துற வெயில். அதுக்கு மரத்தை யாரும் வெட்டாம இருந்தாலே போதும். இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிருவோம், அப்புறம் வீட்டுக்கு போயிருவோம். தாய்ப்பால என் குழந்தைக்கு கொடுக்கறதுனால என் அழகு குறைஞ்சு போனா குறைஞ்சு போட்டும். என் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என் மேல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ இந்த பால் டப்பாவை என் குழந்தைக்கு கொடுக்க சொல்லாத. அதான் நீ எனக்கு கொடுக்கற உண்மையான அன்பா நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. உன் விருப்பத்திலையும் உன் முடிவுலையும் உனக்கு எது சரியன்படுதோ அதுல நீ தெளிவா இருக்க, அதானே? அப்படி இல்லை, எது நியாயமோ அதை பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கு ஆக சிறந்த ஆயுள் காப்பீடு. அதை மட்டும் கொடுக்க தவறணும், நம்ம குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிரும். அந்த நிலைமை என் குழந்தைக்கு வரணுமா என்ன? ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் என் புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படின்னு மீனாட்சி விடாப்பிடியா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் உயர்த்தி பேசும்போது சுதாக்கு அதுக்கு மேல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விவாதம் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஆக சிறந்த ஆயுள் காப்பீடு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நினைச்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சுமதி, தாய்ப்பாலுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல ஒரு குழந்தைக்கு, அது என் உசுரோட உசுறு கலந்த ஆக சிறந்த மருந்து. குழந்தை பிறந்த உடனே முதல் சில நாட்களுக்கு சுரக்கிற அந்த மஞ்சள் நிற சீம்பால் இருக்கே, அதான் என் குழந்தைக்கு கிடைக்கிற முதல் இயற்கை தடுப்பூசி. அதுல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஊட்டச்சத்துக்களையும் உலகத்துல எந்த ஒரு அதிநவீன ரசாயன கூடத்திலையும் காசு கொடுத்து வாங்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. என்ன

அமைதியா இருக்க. நான் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு உனக்கு படுதா என்ன? நியாயம் இருந்தா இருந்துட்டு போட்டோம். உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ சொல்லிட்ட, இப்ப என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்ல வேணா? நீ என்னதான் சொன்னாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போற பொண்ணு மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி சாத்தியம்? டப்பா பால்னா யார் வேணாலும் கலந்து கொடுத்துடலாம். ஒரு டப்பால ஊத்தி வச்சுக்கிட்டோமா, பால் பாட்டில கலந்துக்கிட்டோமா, அப்புறம் புள்ளைக்கு கொடுத்தமான்னு போயிரும். இதே நீ உன் குழந்தைய வெளியில தூக்கிட்டு போறேன்னு வை, பால் கேட்டு அழுகுது, அப்படி என்ன பண்ணுவ? தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த தேடுவ, கஷ்டப்படுவ, பாதுகாப்ப தேடுவ, நிறைய இருக்கு. சுமதி சுமதி போதும், நீயே அவ்வளோக்கு யோசிக்கிற, நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றன்னு நினைக்கிறேன். மனசு இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். தாய்ப்பாலுங்கிறது ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு செய்யற தியாகமோ கடமையோ மட்டும் இல்லை, அது குழந்தையோட அடிப்படையான உரிமை. தாய்ப்பால் குடிச்சு வளர்ற குழந்தைகளுக்கு தான் மூளை வளர்ச்சி சிறப்பா இருக்கும்னு அறிவியல் சொல்லுது. எதிர்காலத்துல அவங்களுக்கு வர்ற சர்க்கரை நோய், இதய நோய், உடல் பருமன் மாதிரியான பல பாதிப்புகளை இந்த தாய்ப்பால் தடுத்து நிறுத்துது. எல்லாத்தையும் விட குழந்தைய மார்போட அணைச்சு என்னோட இதய துடிப்பு அது கேக்குறபடி வச்சு பால் ஊட்டுறப்போ அம்மாக்கும் குழந்தைக்குமான அந்த பாச பிணைப்பு ஆழமாகுது. அந்த பாதுகாப்பு உணர்வை எந்த பால் பவுடராலையும் விலை கொடுத்து வாங்கிடவே முடியாது. நான் எங்க வேணாலும் வந்து சொல்றேன், எப்ப வேணாலும் வந்து சொல்றேன், இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் என் குழந்தைக்கான ஆக சிறந்த ஆயுள் காப்பீடு. என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறத பெருமையா நினைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு மீனாட்சி பேசும்போது சுதா அவங்க ஃப்ரெண்டு பேசுறத அப்படியே செல்ல போல நின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது அலை பாயுதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. உண்மைதான் உண்மைதான் மீனாட்சி, நீ சொல்றதுல 100% உண்மை இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், நானும் நீ சொன்னதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணோட சேஃப்டிக்காகவும் அவ அந்த குழந்தைய வெளியில தூக்கிட்டு போகும்போது எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு பொதுப்படையா யோசிச்சதுனாலதான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது ஒரு தாய்மை உணர்வோட நான் பார்த்து பேசிருந்தேன்னு வை, இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் தேவையில்லாம பேசிருக்கவே மாட்டேன். கடைசியில பாரு, நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்தனோ அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம குழந்தைக்கு பால் கொடுக்கறத இப்படி கொடுக்க கூடாது, அப்படித்தான் கொடுக்கணும், பால் டபால கொடுக்கணும்னு தேவையில்லாம நான் வாக்குவாதம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சுதா பேசி முடிச்சதும் அடுத்த நிமிஷமே மீனாட்சியோட குழந்தை மெல்ல கண்ணு முழிச்சுச்சு. அவங்க அம்மாவோட வாசத்தை உணர்ந்து திரும்பவும் பால் குடிக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த பிஞ்சு குழந்தையோட உதடுகளோட அசைவுலையும் மீனாட்சியோட கண்கள்ல கசஞ்ச ஆனந்த கண்ணீர்லையும் இயற்கையோட பேரன்பு அங்க மௌனமா பொழிஞ்சுச்சு. சுமதியோட முகத்துல இப்ப விவாதம் இல்ல, டப்பா பால விட ஒரு தாயோட ஆழமான புரிதலும் இயற்கையோட உன்னதமும் எவ்வளவு மேலானதுன்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தன் கையில இருந்த நவீன வாதம் அந்த தாய்மையோட தார்மீக உன்னதத்துக்கு முன்னாடி முற்றிலுமா தோத்து போச்சு. அத சுதா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அமைதியா மீனாட்சியோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஹேண்ட்பேக்க திறந்து ஒரு பத்திரிகையும் எடுத்தாங்க. மீனாட்சி, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், குடும்பத்தோட வந்துடணும். என்னடி சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்லிட்டேனே, எனக்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதப்பா, ரீசெண்டா தான் எனக்கு தெரியும். வீட்டுல பார்த்த மாப்பிள்ளதான், நல்ல இடம், நல்ல பையன். அதான் பத்திரிக்கை அடிக்கவும் முதல்ல உன்னை பார்த்து சொல்லணும்னு வந்துட்டேன். 1 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை வைக்கிறேன், மறக்காம வந்துடணும். குடும்ப சகிதமா வந்து என்ன நீ வாழ்த்தல, அப்புறம் நான் பத்திரகாலி ஆயிருவேன், பாத்துக்க, கவலையே படாத. 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், போதுமா அப்படின்னு சொல்லி தன் ஃப்ரெண்டோட தோல்ல அன்போட தட்டி கொடுத்தாங்க மீனாட்சி. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4399-399-99. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: அண்ட் தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல் கற்கள் இருக்கும். அந்த மைல் கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல் கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல் கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்ல இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போது. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிரியங்கா மற்றும் தென்றலை என்னை தொடு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று பிரியங்கா மற்றும் தென்றலை என்னை தொடு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: பிரியங்கா மற்றும் தென்றலை என்னை தொடு திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோடான கோடி இதயங்களை வருடிய அந்த மெல்லிய குரலுக்கு எங்கள் இசை வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள் இதோ.

புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேரு போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன் இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மெல்லினமாம்
2: இடையினமாம்
1: இடையினமாம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை FM 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில். ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
2: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
1: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
2: இந்த தரேன் பாரு.
1: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
2: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
1: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
3: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காலம் மாறலாம், ஆனால் இந்த குரலின் மாயம் என்றும் மாறாத எஸ் ஜானகி அம்மாவின் பேக் டு பேக் பாடல்கள்.

0: எஸ் ஜானகி அம்மாவை என்றும் அன்புடன் நினைவு கூறுவோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 என்றும் இசையாய் எங்கள் மனதில். ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜானியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.